ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 9 நாள் ஸ்ரீ பரபாபவ வருடம் ஆவணி திங்கள் 14 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களிசை ராகம் நாட்டை

இனி கேட்கலாம் குறளமுதம் அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம் குறளெண் 9. புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் வீடு நடை. பொருள்: பொறுமை பொருந்திய மனைவியை பெறாதவர் பகைவர் முன் ஆணுக்குரிய பெருமிதத்துடன் நடக்க முடியாது. குறளும் பொருளும் கேட்டீர்கள்.

6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ப. சர்க்குணம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக் கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷ்யா அவர்கள். காலை 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ. வெஸ்டி ஃபிளார் செயலிழப்பு எனப்படும் உடலின் சமநிலை கோளாறு குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம் சட்டம் அறிவோம். போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள்.

நிகழ்ச்சி நிரல் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி, புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், அதனைத் தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 4வது பருவம், தொடர்ந்து நுட்பம் கற்போம். காலை 8:15 ஆங்கிலத்திய செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீச், 9:00 ரெட்ரோ ராகங்களில் மேஜிக் மெலடிஸ், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விளைநிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், காலை 10:00 NCERT வழங்கும் விரும்புகிறார் நிகழ்ச்சி, 10:30 பயணிகள் விருப்பம், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு: உங்கள் வாழ்க்கையை ஒரு திரைப்படம் ஆக்கினால் அதற்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 திரைக்காலம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நிலநேரம் நிகழ்ச்சியில் காட்டு நாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம், நீலகிரி மாவட்டம் பள்ளிக்கல்வித்துறையின் கண்காணிப்பாளர் மதி ஒளி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை, இடம்பெறும் சொல் ஆசை, நேர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, மாலை 4:00 எதிரும் புதிரும் 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டது கம்லு படுகுமொழி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் கீரை சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் ஆலட்டி பகுதியைச் சேர்ந்த உழவர் சசிகுமார் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தால் இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் படி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண லீலை இசைப்பேருரை, ஆர் சுவாதிஸ்திரி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இன்னும் சில நொடிகள் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi arrived in Bishkek yesterday on a two-day visit to Kyrgyzstan. Mr. Modi will attend the 26th Shanghai Cooperation Organization SCO summit being held in Kyrgyzstan today and tomorrow. Prime Minister Modi will also attend heads of state session tomorrow. He was received at the airport by Kasymyliev Adalbek Aleshevich, chairman of the Cabinet of Ministers. A traditional Kyrgyz dance performance was also organized to welcome him.

0: Mr. Modi is visiting Kyrgyzstan at the invitation of President Sadir Japarov for the 26th SCO summit. PM Modi is also expected to meet several SCO leaders on the sidelines of the summit. In his departure statement on Saturday, Mr. Modi said he is looking forward to advancing India's vision for the region based on security, connectivity and opportunity. He also said India will work with SCO members towards a region free from terrorism, separatism and extremism. Mr. Modi will also attend the opening ceremony of the 6th World Nomad Games. Prime Minister Narendra Modi concluded a successful two-day state visit to Tashkent, Uzbekistan yesterday, following talks with President Shavkat Mirziyoyev to deepen bilateral ties. Both leaders agreed to elevate India-Uzbekistan relations to a comprehensive strategic partnership, a report from our correspondent.
1: The outcomes of the visit extend well beyond the signing of 11 agreements, from critical minerals and uranium to trade, defense, digital payments and education, from promotion of Hindi and Sanskrit to sports and heritage conservation. The two-day visit has given a broad and comprehensive framework to the India-Uzbekistan relationship. The elevation of ties to a comprehensive strategic partnership, coupled with $5 billion trade target, long-term energy cooperation and greater engagement at the state and city levels, is expected to provide fresh momentum to India's engagement with Uzbekistan and the wider Central Asian region. A major highlight of the visit came when President Shavkat Mirziyoyev conferred Uzbekistan's highest state honor, the Order of Oli Darajli Dostlik, on Prime Minister Narendra Modi. The award recognizes his contribution to strengthening India-Uzbekistan relations and cooperation. Sushil Chandra Tiwari, Akashwani News, Tashkent.
0: President Draupadi Murmu will grace the National Institute of Fashion Technology, NIFT, Combined Convocation 2026 in New Delhi today. Graduating students from 18 NIFT campuses across the country will come together to celebrate the conferment of their degrees and mark the culmination of their academic journey. Nepal has intensified efforts to free hundreds of people trapped inside tunnels at hydropower projects, including the Trishuli 3A site, following Wednesday's flash floods. Rescuers, including experts from India and China, have been attempting to make contact but have so far received no response from inside the tunnel. Hundreds of the 2,500 people reported missing are believed to be employees of Nepal's hydropower projects. Wednesday's disaster has killed at least 794 people and more than 2,500 people are missing in Nepal. The International Cricket Council, ICC, has taken away hosting rights of the inaugural edition of the Women's Champions Trophy to be held in 2027 from Sri Lanka due to government interference in the administration of Sri Lanka cricket. According to a report, Sri Lanka was set to host the first ever edition of the women's tournament featuring six teams, including the host, but the decision could impact their participation as well. And in football, India under 20 men's national team will begin their AFC under 20 Asian Cup China 2027 qualifiers campaign against Syria at the Dostlik Stadium in Tashkent today. And that is the end of this news bulletin.
2: Neram 6 mani 10 nimidam Akashvani Yenaitanum Nallavai Ketka. இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: துன்பம் நேர்கிற பொழுது மனம் தளர்ந்து ஊக்கம் அழிந்து போகாமை வேண்டும். இதனைத்தான் திருவள்ளுவர் ஏனைய நீதி நூலாரும் இடுக்கண் அழியாமை என உரைத்தனர். வாழ்க்கையில் நமக்கு எத்தகைய இக்கட்டான சூழல்கள் வந்தாலும் மனம் சோர்ந்து விடாமல் நாம் மீண்டும் பழைய உற்சாகத்துடன் அத்துன்பத்தை எதிர்கொண்டு வெல்லும் மன வலிமை பெறுதல் வேண்டும். பள்ளி இறுதித் தேர்வுகளில் மதிப்பெண்கள் போதிய அளவு பெறவில்லை அல்லது மருத்துவ படிப்புக்கான போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி கிட்டவில்லை என்றால் பலர் பெரும் துன்பத்துக்கு ஆளாவதை காண்கிறோம். சிலர் அத்தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக தற்கொலை நிலைக்கும் சென்று விடுகின்றனர். அது கூடாது, இம்முறை தவறிவிட்டது என்றாலும் தொடர்ந்து ஊக்கத்தோடு நாம் முயன்றால் முடியாமல் போகாது. அடுத்தடுத்த முறைகளில் நன்கு படித்து தேர்ச்சி பெறலாம் என்று நம்பிக்கை பெற வேண்டும். அரசு வேலைவாய்ப்புக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான். ஐஏஎஸ் என்னும் இந்திய ஆட்சிப்பணி தேர்விலும் மிக எளிய பின்புலத்தில் பிறந்திருந்தாலும் சிலர் தமது அடுத்தடுத்த முயற்சிகளில் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற பதவிகளுக்கும் வந்துவிடுகின்றனர். விளையாட்டு போட்டிகளாயினும் நாம் செய்யும் வணிகம் போன்ற பிற தொழில்களாயினும் சில நேரங்களில் எதிர்பாராத சரிவுக்கு உட்பட நேர்கையில் தொடர்ந்து அதற்கான காரணங்களை ஆராய்ந்து முனைப்புடன் செயல்பட்டு அவ்வப்போது எதிர்பாராமல் நேரும் துன்பங்களிலிருந்து வெற்றி பெற நாம் மன ஊக்கம் கொள்ள வேண்டும். கடும் உழைப்பாளிகளான விவசாயிகள் வானம் பொய்ப்பதாலும் அல்லது முயன்று பயிரிட்ட பயிரை விளைவித்து அறுவடை செய்ய உள்ள காலத்தில் பெருமழை பெய்து அனைத்தையும் நீரில் மூழ்க அடித்தாலும் மழை அந்த விளைந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டாலும் கூட தம் பட்ட பாடெல்லாம் வீணாயிற்றே என மனச்சோர்வுக்கு உள்ளாவதும் உண்டு. அவர்தம் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் இயற்கை பெருநட்டம் தரின் அதிலிருந்து மீள்வது அரிதாகிறது. எனினும் உலகிற்கு உணவளிக்கும் தம் தொழிலில் அவர்கள் பின்வாங்காமல் ஈடுபட காண்கிறோம். போர் முனையில் எதிரி நாட்டினரோடு சண்டையிட்டு பலத்த காயங்கள் ஏற்படும் பொழுதும் பின்னடைவுகளை எதிர்கொண்டாலும் எதிரியை வீழ்த்தும் வரை தம் முயற்சியை விடாதவர்களாய் திகழ்கின்றனர் வீரர்கள். அறிவியல் சோதனைகள் செய்து தம் முயற்சியில் சில முறை தோல்வி கண்டோரும் தம் ஆராய்ச்சியை விடாது மேற்கொள்வர். இந்திய செயற்கைக்கோள் ஏவு தொழிலில் தொடக்கத்தில் சில தோல்விகள் நேர்ந்தாலும் நம் விஞ்ஞானிகள் இடுக்கண் அழியாமல் முயன்றதனால்தான் நாட்டுக்கும் தமக்கும் பெருமை சேர்த்து கொண்டனர். துன்பம் வந்து சேரும் பொழுது அது கண்டு துவண்டு போகாமல் அதையும் வெல்வோம் எனும் உணர்வு கொள்ள வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவர். வில்லில் பூட்டிய நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு தொலைவுக்கு அம்பு இலக்கை சென்று சேர்கிறது. வாழ்வில் நம்மை துன்பங்கள் எந்த அளவு நெருக்குகிறதோ அந்த அளவுக்கு நம் ஊக்கமும் தொடர் முயற்சிகளும் நம்மை கூர்மையடைய செய்து இமாலய வெற்றியை எட்ட உதவுகிறது. எனவே அன்றாட வாழ்வில் நேரும் சிறு சிறு இடையூறுகளாகிய துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு வாகை சூடுவோமாக.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

செய்ய வேண்டியதையும் செய்யக்கூடாததையும் தெரிந்து கொள்ள வேண்டும். செயல் புரியாமல் இருப்பது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் செயல்களின் போக்கு ஆழமானது.

0: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். அருள்சை பக்திப்படல் கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.
1: இத்துடன் அருள் செய் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இன்று புதுமணிக்கு தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில்
3: இவரு நம்ம அந்த மாதிரி போட்டு அதை பண்ணி பண்ணி அந்த மாதிரி நம்ம இன்னும் நான் பண்ண
4: வைக்கிறேன். இதுக்கு நீர்ப்பாசன முறைகள் பற்றி சொல்லுங்க.
3: நீர்ப்பாசனம் அது நம்மளா இப்போ பேடு கட்டி நம்ம நீர் டம்ளர் தூக்கி தான் வச்சு ஊற்றிட்டு இருக்கோம். மோட்டர் இல்லாமல் மோட்டர் வச்சு இது பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அதிகமாக போட முடியாது. நம்ம இல்லாத தண்ணியில் தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாரத்துக்கு ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றிட்டு இருக்கோம். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டாலும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுனா வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி கட்டினா கூட போதும்.
4: இப்போ வந்து ஒரு கீரை வந்துட்டு அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்போ அது வந்து எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்?
2: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ஆலட்டி பகுதியைச் சேர்ந்த திரு சசிகுமார் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கலாம். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பர்லம் 4 கிராம் கிலோ அல்லது ஃபெசிலஸ் சப்டலஸ் 10 கிராம் கிலோ கொண்ட விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பூண்டு பயிரில் ஃபொசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசியம் 1 கிராம் அல்லது காப்பராக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழையில்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துருவு மேலாண்மை விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரானைல் லிஃப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலியூர் கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரைவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திங்கள் மாதத்தில் ரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: தொடர்வது இன்னும் சில நொடிகளில். மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் அரசு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காஷிமெலிவ் அடில்பெக் அலியோவிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பு அளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ்தான் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாத்திர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். பிரதமர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6வது உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் கடன் சுமை 500,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவித்தார். அரிசி, சர்க்கரை, புளி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னரும் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். துறைவாரியாக தனித்தனி அமைச்சர்கள் இருந்தாலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும்போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளிப்பதில்லை என்றும் ஒரு சில அமைச்சர்கள் மட்டுமே பெரும்பாலான துறைகளின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகத்தில் மூடப்பட்டுள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை உட்பட பல சர்க்கரை ஆலைகள் நவீனப்படுத்தப்படாத காரணத்தால் அதன் உற்பத்தி திறன் குறைந்துள்ளது என்று கூறினார். ஆலைகளுக்கு கொண்டுவரப்படும் கரும்பு உரிய காலத்தில் அரைக்கப்படாத காரணத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து போடிநாயக்கனூருக்கு செல்லும் சிறப்பு விரைவு ரயில் செப்டம்பர் 12 முதல் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. போடிநாயக்கனூரிலிருந்து தாம்பரத்திற்கு வாரந்தோறும் இயக்கப்படும் சிறப்பு ரயில் செப்டம்பர் 13 முதல் 27 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி சிறப்பு ரயில் செப்டம்பர் 4 முதல் 25 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி எழும்பூர் விரைவு ரயில் செப்டம்பர் 6 முதல் 27 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தாம்பரம் விரைவு ரயில் செப்டம்பர் 6 முதல் 27 வரையும், திருநெல்வேலி தாம்பரம் சிறப்பு ரயில் செப்டம்பர் 3 முதல் 24 வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். லட்சத்தீவில் நடைபெறும் விழாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் திரு எல் பி சிங் பாகேல் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். நாட்டில் வண்ண அலங்கார மீன்களை பிடித்தல், வளர்த்தல் மற்றும் சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்க லட்சத்தீவு கடல்சார் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள ஏராளமான அலங்கார வண்ண மீன்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. அலங்கார மீன்வளத்தை பெருக்க அறிவியல் முறையில் மேலாண்மை மற்றும் தரக்கட்டுப்பாடுகளை உறுதி செய்ய செயல் திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. அந்தமானில் கடுமையான சூறைக்காற்று வீசியதால் தரையிறங்க முடியாமல் அந்த விமானம் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. வானிலை சீரடையாத காரணத்தால் சென்னை திரும்பிய விமானம் இன்று காலை சிறப்பு விமானத்தின் மூலம் பயணிகள் அந்தமான் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை மாநகராட்சி நகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை ஆற்காடு சாலை, விருகம்பாக்கம், போரூர் சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இப்பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்த மண்டல கண்காணிப்பு அதிகாரி திருமதி விஜயாராணி, வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இப்பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள், மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் மீண்டும் மழைநீர் வடிகால் கட்டும் பணியையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பருவமழையின்போது அவசர நடவடிக்கைகளுக்காக மோட்டார் பம்புகள், இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவுடன் பொருளாதார உறவுகளை கனடா துண்டித்தால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானில் எண்ணெய் வளமிக்க லாரக் தீவின் மீது அமெரிக்க விமானப்படை மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல்லில் நேற்று ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்குமார் கூறியுள்ளார். செங்கல்பட்டு நகராட்சி அலுவலகம் எதிரே பழைய ஜிஎஸ்டி சாலையில் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடையில் நேற்றிரவு ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி கட்டுப்படுத்தினர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வாகன தணிக்கையில் சுமார் 2 கிலோ போதைப்பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்களை எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவரில் 65 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
0: நேரம் 6:55, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்கப் போகும் பறவை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பசுமை நிறைந்த காடுகளில் மட்டுமே அதிகமாக பார்க்கப்படும் ஒரு எண்டமிக்கான பறவை. இதோட பேர் மலபார் பார்பெட். இதுக்கு தமிழில் மலபார் குக்குருவான் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த வகை கூட அமைக்கிறதுனால தான் இது வந்து பார்பெட் ஃபேமிலிக்கான ஒரு முக்கியமான சிறப்பம்சம்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 2-3 முட்டைகளை இடும். முட்டை வந்து நல்ல ஒரு வெண்மையான நிறத்துல தான் இருக்கும். ஆண் மற்றும் பெண் 2 பேருமே மாறி மாறி முட்டைகளை அடைக்காக்கும். 13-15 நாட்கள் ஆகும் குஞ்சுகள் வந்து வெளிவர. குஞ்சுகள் வளர்ந்த பிறகு இந்த மார்பட்டில் பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் நல்லா வளர்ந்த பிறகு தான் கூட விட்டு வெளியே போகும். இதோட இக்கோலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான சீ டிஸ்பர்சர், அதாவது விதையை வந்து பரப்பும் ஒரு இனமாகும். இது வந்து பழங்களை உண்டு அந்த விதைகளை வந்து பல இடங்களில் வந்து பரப்புது. இப்போ புதிய மரங்கள் வந்து உருவாக இது முக்கியமாக பங்கு வகிக்கிறது. மேலும் இது பூச்சிகளையும் உண்பதால் அதோட எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்துகிறது. நம்ம மலபார் பார்பெட்டோட அச்சுறுத்தல்னு பார்த்தோம்னா நம்ம பழைய மரங்களை வெட்டுறதுனால அதுக்கு வந்து வாழ்விடம் வந்து பாதிப்படைகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம காடு அழிக்கிறது, நகரமயமாக்குறது, தோட்ட வளர்ச்சிக்கு காரணமாகிற இந்த இயற்கை காடுகளை குறைக்கிறதுனால இதோட வாழ்விடம் வந்து அழிந்து கொண்டே வருது. மலபார் பார்பெட் என்னதான் எண்டமிக்கா இருந்தாலும் IUCN பட்டியலில் பார்த்தீங்கன்னா இது லீஸ்ட் கன்சர்ன் நிலையில தான் இருக்கு. ஆனால் அதோட வாழ்விடம் தொடர்ந்து குறைந்து வர்றதுனால இது ஒரு நீண்ட கால பாதுகாப்புக்கு அவசியமா கருதப்படுகிறது. மலபார் பார்பெட்ல ஒரு சுவாரஸ்யமான தகவல்னு பார்த்தோம்னா இந்த பறவை தானாகவே மரத்துல துளையிட்டு கூட அமைக்கும் திறன் கொண்டது. ஒரே நேரத்துல நீண்ட நேரம் அமர்ந்து பழங்களை உண்ணும். அதோட குரல் வந்து காடுகளில தொலை தூரத்துல இருந்தாலும் கேட்கும். அத்தி மரங்கள் உள்ள இடங்கள்ல அதிகமாக இந்த பறவையை நம்ம பார்க்கலாம். பழமையான மரங்கள் இருந்தா தான் இந்த பறவைகளாலேயே உயிர் வாழ முடியும். நம்ம மலபார் பார்பெட் வந்து வெறும் ஒரு பறவைன்னு நம்ம நினைக்காம இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில பழமையான காடுகளில் மட்டுமே அடையாளமாக கொண்டு வாழும் ஒரு பறவை இனமாகும். இது நம்ம பழங்களை உண்டு விதைகளை பருப்பி புதிய காடுகளை உருவாக்க உதவுது. அதே நேரத்துல நமக்கு வந்து பூச்சிகளையும் கட்டுப்படுத்துது. எனவே எண்டமிக்கான பறவையை நம்ம பாதுகாப்பது அதோட வாழ்விடமான பழமையான காடுகளை பாதுகாப்பதும், இந்த அரிய பறவையை வந்து நம்ம பாதுகாப்பது அதை மட்டும் பாதுகாக்கிறதுன்னு நினைக்காம அதோட வாழ்விடமான பழமையான காடுகளையும் பாதுகாக்குறது தேவையான ஒரு விஷயமாகும்.
1: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர்பட்ட ஆய்வு அறிஞர் கி. திர்ஷியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியூர் கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா
1: ஜிபுமா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
5: வெர்டிபுலார் செயலிழப்பு எனப்படும் உடலின் சமநிலை கோளாறு குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
6: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டிபுலார் டிஸ்பங்ஷன் சொல்லுவாங்க. வெஸ்டிபுலார் டிஸ்பங்ஷன்றது வேற ஒன்னும் இல்ல, நம்மளுடைய காதோட

0: இன்னர் இயர்லயோ இல்ல பிரெயின்லயோ ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வந்துச்சுன்னா அதுதான் வந்து வெஸ்டிபுலர் டிஸ்பங்க்ஷன். இதனால என்ன ஆகும்னா அது நம்மளுடைய பேலன்ஸை ரொம்ப பாதிக்கும். ஒரு சிலருக்கு வந்து தலையை மேல தூக்குனாலே தலை சுத்துது, டக்குன்னு திரும்பினா எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து பிரெயின்ல நமக்கு ஒரு டிஸ்பங்க்ஷன் வரனாலதான் ஆகும். இது வந்து எதுக்கு இடையில நடக்குதுன்னா நம்மளுடைய கண்ணுக்கும் காதுக்கும் இடையில ஒரு டிஸ்மேட்ச் ஆகுறதுனால இந்த பிரச்சனை நமக்கு வருது. சோ என்ன மாதிரியான இதுல நமக்கு சிம்டம்ஸ் தெரியும்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி சுத்திட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும், அதே மாதிரி பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும், வாக் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் தள்ளாடுற மாதிரி இருக்கும், இல்லனா எந்திரிக்கும் போது சடனா தலை சுத்தும், இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்க பாக்குற பார்வையே ரொம்ப பிளர்டா தெரியும், அதாவது ஒரு மங்கலான பார்வைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம தலைய ஆட்டும் போது நம்மளோட இது வந்து முன்னாடி ஜம்ப் ஆகுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இதே காது வழியில என்ன தொந்தரவு தெரியும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காதுக்குள்ள கொயின்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுட்டே இருக்கும், இல்லைன்னா காதே சிலருக்கு கேட்காம கூட போகும் இந்த பிரச்சனைனால. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வாமிட்டிங் எஃபெக்ட் இருந்துட்டே இருக்கும், குமட்டுற மாதிரி பண்ணுவாங்க, ஒரு சிலர் வாமிட்டிங்கே பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் வந்து வெஸ்டிபுலர் டிஸ்பங்க்ஷன், அதாவது வெர்டிகோன்னு சொல்லுவோம். இதை நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் காமனா இருக்கு, குறிப்பா ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்களுக்கு, இயர்போன் யூஸ் பண்றவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. சோ இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னாக்கா இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்தா கூட வரலாம். இன்னொன்னு ஃப்ளூயிட் வந்து நம்ம காதுல ரொம்ப சேர்ந்துருச்சுனா கூட நமக்கு இந்த பிரச்சனை வரும். இன்னொன்னு பிரெயின்ல ஏதாவது நர்வஸ் சிஸ்டம்ல பிரச்சனை இருந்தா கூட இந்த வெர்டிகோ வரலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டிபுலர் டிஸ்பங்க்ஷனுக்கு ஹெட் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஐக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். சோ இது ரெகுலரா நம்ம பண்ணிட்டே வரும்போது நமக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அதே மாதிரி சிம்பிளா இப்ப டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சிம்பிளா ஒரு ஹெட் மூவ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, அது பண்ணும்போது உங்களுடைய இயர் கிறிஸ்டல்ஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். சோ இதனாலயும் நமக்கு அந்த வெர்டிகோ ப்ராப்ளம் கம்மியாகலாம். இதே டிசினஸ் ரொம்ப இருக்கு அப்படின்னா டாக்டர் வந்து அதுக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, பிளஸ் எக்ஸசைஸும் கொஞ்சம் பண்ணா ரொம்ப நல்லது. அதே மாதிரி டயட்லயும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம், சால்ட் கம்மி பண்ணலாம், காஃபி கொஞ்சம் கம்மியா குடிக்கலாம், சுகர் கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம், நல்லா தூங்கணும், ரொம்ப நேரம் ஸ்கிரீன் பாக்குறத கம்மி பண்ணலாம். சோ இதெல்லாம் இதுக்கு ஒரு வந்து ட்ரீட்மெண்டா நம்ம கொடுக்கலாம். நன்றி.
1: வெர்டிபுலார் செயலிழப்பு எனப்படும் உடலின் சமநிலை கோளாறு குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

0: ஹரிச்சரண் மற்றும் தன்வி குரலில் கேட்ட பாடல் பையா திரைப்படத்திற்காக.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
3: ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரோட பெயர் ஒருத்தரோட போட்டோ வச்சு ஒரு போலியான அக்கௌண்ட் இல்ல ஃபேஸ்புக்ல அல்லது இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் பண்ணுவாங்க. அதை வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ பண்ணுவாங்க. மணி ஃப்ராட் செய்யலாம், தவறான தகவல்களை பரப்பலாம். இதெல்லாம் வந்து ஒருத்தரோட ரெப்புடேஷனை பாதிக்கப்படுத்துது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம என்ன செய்யறதுன்னா, முதல்ல ஒரு ப்ரொஃபைலோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அதே பிளாட்ஃபார்மில் நம்ம ரிப்போர்ட்டுன்ற ஒரு ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இருக்கும், அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம சைபர் கிரைமில் கூட புகாரை கொடுக்கலாம். இது எல்லாமே நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. நம்மளுக்கான முக்கியமான கேள்வி என்னென்னா, நம்மளோட தகவல்களை யார் பயன்படுத்துகிறாங்க, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட தகவல்கள் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபரோட அடையாளம், அதாவது நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற தகவல்கள் எல்லாமே நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறோம், அதாவது தனிப்பட்ட தகவலாக சொல்கிறோம்.
4: ஒரு நபர் உண்மையாக ஒரு பொருளை விற்க நினைக்கிறாங்க, அதுக்கான அட்வான்ஸையும் வாங்கிட்டாங்க, பின்ன எதிர்பாராத காரணத்தினால அந்த பொருளை வாங்க முடியாம போலாம். அதனால ஒவ்வொரு கான்ட்ராக்ட் டிஸ்பியூட்டும் சீட்டிங் ஆகாது. 118க்கு கீழே ஒருத்தருக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே ஏமாத்துற நோக்கம் இருந்துச்சா இல்லையான்றத முக்கியமா பாக்குறோம். அதனால சட்டத்துல ஆரம்பத்துல என்ன நோக்கம் இருந்தது, ஏமாத்துற நோக்கம் இருந்ததா, யாருக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டது, எந்த ஆவணம் பயன்படுத்தப்பட்டது, இது எல்லாமே முக்கியமானதா இருக்கு.
3: பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன், அதாவது தனிப்பட்ட தகவல்கள் எப்படி வந்து ப்ரொடெக்ட் செய்யறாங்கன்றத பாக்குறோம். இப்ப இருக்கிற உலகத்துல பணம் மட்டும் வேல்யூபிளா இல்ல, நம்மளோட தகவல்களும் ரொம்பவே வேல்யூபிளா இருக்கு. முதல்ல எல்லாம் ஒருத்தரோட மதிப்பை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி, லேண்ட், பணம் இதெல்லாம் வச்சுதான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நம்மளோட பேர், ஃபோன் நம்பர், நம்மளோட இமெயில் அட்ரஸ், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், நம்மளோட வீட்டு அட்ரஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஆன்லைன் பழக்கத்தை தான் வந்து பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு நம்மளோட பேர், நம்மளோட ஃபோன் நம்பர், நம்மளோட இமெயில் ஐடி இல்லைனா இமெயில் அட்ரஸ், நம்மளோட ஆதார் நம்பர், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ், நம்மளோட ஃபோட்டோஸ், நம்மளோட மெடிக்கல் டீட்டெயில்ஸ், இதெல்லாமே நம்மளோட தனிப்பட்ட தகவலாக இருக்கு. இந்த தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே ஒருத்தரோட வாழ்க்கையில லிங்க் ஆயிருக்கு. இது வந்து தப்பான கைகளில் போகும்போது தான் நம்மளுக்கு இஷ்யூஸை வந்து கிரியேட் பண்ணுது. நம்மளோட டேட்டா ஏன் இவ்வளோ முக்கியமானதுன்னு நம்ம எப்போவது யோசிச்சிருக்கோமா? நம்ம யூஸ் பண்ற எல்லா ஆப்ஸ்லயும் நம்மளோட ஏதாவது ஒரு முக்கியமான டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாப்பிங் ஆப்பை எடுத்துக்கிட்டா அதுல நம்ம சர்ச் பண்ண எல்லா பொருட்களோட லிஸ்டும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பொருட்கள் அதுல இருந்து வாங்கியிருக்கோன்றதும் அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸும் அந்த ஷாப்பிங் ஆப்ல இருக்கும். மேப்னு எடுத்துக்கிட்டா நம்மளோட கரண்ட் லொகேஷனை கூட அது வந்து ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்கும்.
4: ஒரு ஃபேக் ரெசிப்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே சட்டத்துல என்ன தண்டனை இருக்குன்றத யோசிக்கணும். ஒரு ஃபேக் பாஸ்போர்ட்டை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதனால எனக்கு எதிர்காலத்துல என்ன ஆகும்ன்றத யோசிக்கணும்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
5: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
5: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
5: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
5: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
5: கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில்
6: எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத்தொடர். கேட்கத் தவறாதீர்கள்.

0: இன்னும் சிலவர்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதி சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காசிமெலேவ் அதில்பெக் அலியோபிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாதிர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6வது உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்றும் நாளையும் அமெரிக்காவின் ஆஷ்வில்லேயில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். முன்னதாக சிகாகோவில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவழியினரிடையே திருமதி சீதாராமன் உரையாற்றினார். இந்த நிகழ்வில் நாட்டின் பொருளாதார இலக்குகளை எடுத்துரைத்த நிதியமைச்சர் அரசு கடன் வாங்குவது மற்றும் கடனின் அளவு குறித்த கேள்விகளுக்கு விளக்கமளித்தார். மத்திய அரசு 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை குறிப்பிட்ட திருமதி நிர்மலா சீதாராமன், உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களின் செயல்பாடுகள் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுடன் இந்தியா நேரடியாகவே வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சிகாகோவில் நடைபெற்ற நிதியமைச்சரின் இருதரப்பு சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக விவசாயம், பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் விருந்தோம்பல் துறைகளைச் சேர்ந்த அமெரிக்க வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் பேச்சு நடத்தினார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மேலும் பல உடல்கள் நேற்றும் மீட்கப்பட்டன. பேரழிவை தொடர்ந்து 2500 மேற்பட்டோரை காணவில்லை. இயற்கை இடர் ஏற்பட்டு 5வது நாளாக மீட்புப் படையினர் காணாமல் போனவர்களை தேடும் பணியிலும் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களிலிருந்தும் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. திரிசூலி நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மத்திய நேபாளத்திலிருந்து தொங்கு பாலம் நேற்று அடித்துச் செல்லப்பட்டது. சுமார் 3 மணி நேரம் நீடித்த இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் மீண்டும் அச்சமடைந்தனர். முன்னதாக கடந்த 26ஆம் தேதி ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக காத்மண்டிலிருந்து சற்று கீழ்நோக்கி செல்லும் தாவாடி காட் பகுதியில் ஒரு பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த பாலத்திற்கு மாற்றாக உள்ளூர் மக்கள் இந்த கியால்சவுக் சராண்டி பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். இதற்கிடையே புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக திரிசூலி 3A தளம் உட்பட நீர்மின் திட்டங்களின் சுரங்கப்பாதைகளுக்குள் சிக்கியுள்ள நூற்றுக்கணக்கான மக்களை மீட்கும் முயற்சிகளை நேபாளம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவைச் சேர்ந்த வல்லுநர்கள் உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் தொடர்பு கொள்ள முயன்று வருகின்றனர். ஆனால் இதுவரை சுரங்கப்பாதைக்குள்ளிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. காணாமல் போனதாக பதிவாகியுள்ள 2500 பேரில் நூற்றுக்கணக்கானோர் நேபாளத்தின் நீர்மின் திட்டங்களின் ஊழியர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 9 தேதி ஹல்த்வானி நகரில் ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அந்த மைதானத்தில் தூய்மை பணியும் சுத்திகரிப்பு யாகம் ஒன்றும் நடத்தப்பட்டதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். ராகுல்காந்தியின் இந்த பேச்சுக்கு எதிராக ஹல்த்வானி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு மைதானத்தில் கிடந்த குப்பைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து பங்கேற்றதாகவும் ஆனால் ராகுல்காந்தி இதை தவறாக சித்தரித்து விட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ராகுல்காந்தி மீது இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லால்பஞ்ச் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த 28 பெண் காவலர் கேசரி வர்மா உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்த கேசரி வர்மா கடந்த 22 தேதி சாலை விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்தார். மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க அவர் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை காவலர்கள் மூத்த அதிகாரியிடம் பரிந்துரைக்கவில்லை என்று அவரது கணவரும் சக காவலருமான நாகேந்திர வர்மா குற்றம் சாட்டியுள்ளார். விடுப்பு விண்ணப்பம் பரிந்துரைக்கப்படாததால் தனது மனைவியால் மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க முடியாமல் போனதாகவும் அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பேசுகிறார். நாடு முழுவதும் உள்ள 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளில் படிப்புகளை முடித்த மாணவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கும் கலந்து கொள்கிறார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வெய்லால் மிக்கி ஷீலா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் 2018 ஆண்டு 40 ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிசா மற்றும் சத்தீஸ்கட் மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அருணாச்சல பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்காட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்கள் எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 65 ரனுக்கு ஆட்டமிழந்தது. இலங்கை கிரிக்கெட் வாரிய நிர்வாகத்தின் அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக 2027 ஆண்டு நடைபெற இருக்கும் மகளிர் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்தும் உரிமையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இலங்கையிடமிருந்து பறித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடல்.

0: சின்மை மற்றும் கோவிந்த் வசந்த் குரலில் கேட்ட பாடல் 96 திரைப்படத்திற்காக.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: சின்மை சங்கர் மகாதேவன் குரலில் கேட்ட பாடல் அநேகன் திரைப்படத்திற்காக.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

நீங்கள் ஆசைப்படுகிற புதிய துறைகளில் உங்கள் நாட்கள் பெருக வேண்டும் என்று தன் தலைவி சுரமஞ்சரியை வாழ்த்துவிட்டு அப்பார் சென்ற வசந்தமாலை சில நாழிகைகள் கழித்து மீண்டும் திரும்பி வந்தபோது சுரமஞ்சரியை முற்றிலும் புதிய சூழ்நிலையில் புதிய கோலத்தில் பார்த்தாள். அவளைச் சுற்றிலும் அந்த பெருமாளிகையில் இருந்த பழைய ஏட்டுச்சுவடிகள் குவிந்து கிடந்தன. சுரமஞ்சரியின் மாடத்தில் விதவிதமான ஓவியங்கள், வகை வகையான காவியங்களின் ஏட்டுச்சுவடிகள், சீனத்து பட்டுக்கள், யவன கைவினை, நயமிக்க நுண்பொருள்கள், பாண்டி நாட்டு சிற்பிகள் ஐம்பொன்னில் செய்த அழகிய சிற்பங்கள் எல்லாம் நிறைய இருந்தன. ஒவ்வொரு வகை பொருளை ஒவ்வொரு காலத்தில் விரும்பி தேடி சேர்த்திருந்தாள் அவள். அந்த வகையில் அவள் ஆசையோடு தேடி சேர்த்த கடைசி பொருள் அல்லது பொருளோடு தேடி சேர்த்த கடைசி ஆசை இளங்குமரனின் ஓவியம்தான். அந்த ஓவியத்துக்கு ஆசைப்பட்ட பின் வேறு எதையும் தேடி சேர்க்கிற ஆசையே அவளுக்கு ஏற்படவில்லை. தொடர்ந்து வேறு ஆசைகளுக்கு மனம் தாவி விடாதபடி தன் எல்லையிலேயே மனதை நிற்க செய்யும் பரிபூரணமான ஆசைகளும் உலகத்தில் உண்டு. மலை உச்சியிலிருந்து உருண்டு விழுகிற கல் கடைசியாக இனிமேல் இதற்கு அப்பால் உருள முடியாது என்பது போல ஒரு நிலையாக தங்கிவிடுகிற எல்லையும் உண்டல்லவா? இளங்குமரன் என்ற எல்லையில் சுரமஞ்சரியும் அப்படித்தான் கடைசியாகவும் நிறைவாகவும் தன் நினைவை தங்க வைத்து விட்டாள். அந்த எல்லைக்கு அப்பால் அதைவிட நிறைவாகவோ அதைவிட அழகாகவோ ஆசைப்படுவதற்கு வேறு எதுவும் இருப்பதாக தோன்றவில்லை அவளுக்கு. பண்ணோடு கலந்து நின்று இனிமை தரும் இசையைப் போல் அதற்கு அப்பால் விலகாமல் அதிலேயே பொருந்திவிட்டது அவள் ஆசை. தன்னுடைய பேதை பருவத்தில் உடம்பை அழகு செய்யும் பட்டுக்களுக்கும் அணிகலன்களுக்கும் வகை வகையாக ஆசைப்பட்டிருக்கிறாள் அவள். நினைவு தெரிந்து அறிவு வளர்ந்த பின் சுவடிகளுக்கும் ஓவியங்களுக்கும் ஆசைப்பட்டிருக்கிறாள். இந்த ஒவ்வொரு வகை ஆசையிலும் மனம் பித்தேறி அழுந்திய

போலவே ஓரொரு சமயங்களில் சோர்ந்து சலித்து போகிற அனுபவமும் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வீதியெல்லாம் சுற்றிவிட்டு நிலைக்கு வந்த தேரின் சக்கரத்தில் அப்போது தரையை தீண்டிக் கொண்டு இருக்கிற பகுதி எதுவோ அதுவே அதற்கு நிற்கும் இடமாகி விடுவது போல் முன்பு சேர்த்த சுவடிகளையெல்லாம் ஊன்றி கற்க வேண்டும் என்ற ஆவலை அன்று அவள் அடைந்திருந்தாள். இளமையில் காவிரி பூம்பட்டினத்திலேயே புகழ்பெற்ற பெரும்புலவர் ஒருவரை கொண்டு தந்தையார் அவளுக்கும் வானவெள்ளிக்கும் இலக்கியங்களையும் காவியங்களையும் கற்பிக்க ஏற்பாடு செய்திருந்தார். அப்போது அவள் அவற்றை கற்ற காலமும் குறைவானது, கற்பிக்கப்பட்ட சுவடிகளும் குறைவானவை. தகடாக அறுத்து இழைத்த யானை தந்தத்திலும் மெல்லிய சந்தன பலகைகளிலும் உரையிட்டு பட்டு நூல்களால் இறுக்கி கட்டி அடுக்கப்பட்டிருந்த அந்த ஏட்டுச் சுவடிகளின் மேல் இன்று மறுபடியும் சுரமஞ்சரியின் கவனம் சென்றது. பெருமாளிகையின் சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் மறந்துவிட்டு நினைவுகளின் தரத்தையும் எண்ணங்களின் உயரத்தையும் வளர்த்துக் கொள்வதற்காக காவியங்களிலும் இலக்கியங்களிலும் தன் மனதை செலுத்த வேண்டும் என்று தோன்றியது சுரமஞ்சரிக்கு. தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறவருடைய மனத்தின் உயரத்திற்கு சமமாக இல்லாவிட்டாலும் மிகவும் குறைவாயில்லாமல் தன்னுடைய எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்கு நினைத்தாள் அவள். மிக சிறிய கிளையில் தொங்கும் கனமான பெரிய பழத்தை போல் அவள் மனம் தாங்கிக் கொண்டிருக்கிற ஆவல் அவளுடைய ஆற்றலை காட்டிலும் பெரிதாயிருந்தது. அந்த ஆசைக்கு உரியவனோ, பெண்ணே, உன்மேல் கருணை செலுத்த முடியும், அன்பு செலுத்த முடியாது என்று இருமாப்போடு மறுமொழி சொல்கிறவனாக இருக்கிறான். இந்த இருமாப்பை இழக்குவதற்கு தன்னால் முடியுமா என்று அவள் பயந்த காலமும் உண்டு.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நியூ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்றத நம்ம வந்து கிளியர் அண்ட் கரெக்டா பார்க்கலாம். நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்றேன், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ இன் டெய்லி லைஃப். ஏஐ எல்லாத்துக்குமே தெரியும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஏஐ. இன்னும் ஏஐன்னு சொன்னா ரோபோட்னு நினைக்க வேண்டாம். இப்போ 2026 ஏஐ வந்து நம்ம போன்ல இருக்கு, எல்லா இடத்துலயுமே ஏஐ வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம மொபைல் போன்ல இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, ஷாப்ல கூட இருக்குங்க. எக்ஸாம்பிள், நீங்க கூகுள்ல ஏதாச்சும் சர்ச் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும்போது உடனே அது வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து ஃபுல் சம்மரியா தருது இல்லைங்களா. ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் தருது கிடையாது, நீங்க கேட்கற விஷயங்கள் வந்து ஃபுல் சம்மரியா தருது, அதுதான் ஏஐ. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏஐ ஹோம்ஒர்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, டாக்டர்ஸ்க்கு ஏஐ வந்து எக்ஸ்ரேக்கு ஹெல்ப் பண்ணுது, என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது கூட ஹெல்ப் பண்ணுது ஏஐங்க. ஈவன் நம்ம ரேடியோ ஸ்டேஷன்லயும் ஏஐ யூஸ் பண்றாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே ஏஐ வந்து டிஜிட்டல் ஃப்ரெண்ட் மாதிரி மாறிடுச்சு. அடுத்து வந்து ஸ்மார்ட் ஹோம்ஸ் அண்ட் ஐஓடி அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி, இப்போ உங்க வீட்டில் லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, ஏசியே இருக்கு, ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து எதில் கண்ட்ரோல் பண்ணலான்னா நம்ம மொபைல் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணலாம், ஏசி வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது, அலெக்ஸா. அலெக்ஸா வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அலெக்ஸா ஆன் த லைட்னா என்ன பண்ணுது, ஆன் பண்ணுது, ஸ்விட்ச் ஆஃப்னா ஆஃப் பண்ணுது. ஸோ அலெக்ஸா வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்கங்க. ஃப்ரிட்ஜ் கூட சொல்லலாம். என்னென்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளுக்கு வந்து சில ஆட்டோமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஆப்ரேட் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடின்னு சொல்கிறோம். வீடு ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோன் ஆயிடுச்சு, ஸோ கரண்ட் பில் கூட சேவ் ஆகுது, ஓகேவா. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் க்ரீன் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் ப்ரைஸ் வந்து யாரும் சொல்ல வேணாம், அது டெய்லி வந்து அதோட ரேட்டிங்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கு. பைக், கார், பஸ் எல்லாமே சார்ஜ் பண்ணி தான் ஓடுது, சவுண்டு கூட இல்லை. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவி காஸு, இவி வெஹிக்கிள்ஸு நிறைய இதில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணுவோம், இப்போ வந்து பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து ஃபுல் பேட்ரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணால் தான் அந்த வெஹிக்கிள் வந்து ரன் ஆகுற அளவுக்கு டெக்னாலஜிஸ் வந்து என்ன இருக்குங்க, இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்று இருக்கு, சோலார் பவர், விண்ட் பவர் மாதிரி க்ரீன் எனர்ஜி மேலே கவர்மெண்ட் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுது, அது உண்மை தானே. ஸோ நம்ம என்வாயன்மெண்ட்டும் சேஃபாக வைக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ என்வாயன்மெண்ட்டை சேஃபாக வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, நீட்டாக வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஹெல்த் கேர் பற்றி நம்ம பார்க்கலாம். இதுதான் பெரிய அட்வான்ஸ்மெண்ட், ஹெல்த் கேர் தான் ரொம்ப பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டுங்க. இப்போ டாக்டர்கிட்ட டைரெக்டாக போகாமல் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டரை வந்து ஒன் டு ஒன் கான்வோ தான் இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்த்து பேசுவோம். இப்போ டாக்டர்ஸை வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுக்குது, அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது. ஸோ ஸ்மார்ட் வாட்சில் வந்து எல்லாருமே ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறோம், ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஹார்ட் பீட் கண்டுபிடிக்கலாம், சுகர் கண்டுபிடிக்கலாம், பிபி கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் வாக் பண்ணுறீங்க அந்த வாக் கவுண்ட்ஸ் கூட அந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலில் வந்து ரோபோ சர்ஜரி வரைக்கும் வந்துருச்சு, ரோபோ சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ யூஸ் பண்ணி கேன்சர் கூட ஏர்லி ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபருக்கு வந்து ஒரு கேன்சர் வந்திருக்குன்னா அந்த கேன்சர் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது அட்வான்ஸ் ஆயிடுச்சு, அதுதான் நியூ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுன்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த டாப்பிக்கில். கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டெலிமெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெலிமெஷனை ஆரம்பித்து அது ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டெக்னாலஜி வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலை, நாளுக்கு நாள் வந்து டெக்னாலஜி வந்து உயர்ந்து தான் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். எஜுகேஷனில் வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் ஏஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணாத பசங்களே யாரும் இல்லை. இப்போ ஸ்கூல்ஸில் கூட ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ இந்த ஏஐ வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லித்தராங்க. நீங்கள் எப்படி கூகுளில் வந்து கேட்குறீங்களோ அது ஃபுல் சம்மரியாக கொடுக்குது, அதே மாதிரி தான் ஏஐயும், சாட் ஜிபிடின்னு சொல்லுவோம். அதில் வந்து நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்கு வந்து ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாட்டர் பியூரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து உங்கள் பொண்ணோ பையனோ வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து எக்ஸிபிஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எப்படி நீங்கள் ஐடியாஸ் உங்களோட ஓன்

0: பண்ணுறோம், பேடிஎம் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. பட் கூட சைபர் ஃப்ராடும் ஜாஸ்தியாக இருக்குங்க. எப்படி இந்த சைபர் ஃப்ராட் வந்து ஜாஸ்தி ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கும் ஒரே காரணம், நம்ம பாஸ்வேர்டு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. யாராச்சும் ஓடிபி உங்கள் நாலேஜ் இல்லாமல் கேட்டால் நீங்கள் ஓடிபி தர வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக பேங்க்கில் போங்க, உங்களுக்கு பேங்க் விஷயம் என்ன நடக்குதோ அதை பார்த்து நீங்கள் ஓடிபி வந்து ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நண்பர்களே, 2026 டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வளர்ந்துருச்சு. 2026 மட்டும் இல்லை, 2025, 2024 அந்த மாதிரி வருஷங்கள்லையுமே நம்ம கோவிடுக்கு அப்புறம் டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துருச்சு. ஏஐ இருந்து, இவி இருந்து, ஸ்மார்ட் ஃபோன் இருந்து, ஹெல்த் டெக் வரைக்குமே அட்வான்ஸாக நம்ம வாழ்க்கையுமே ஈஸியாகிருச்சு. பட் ஒரு விஷயந்தான், டெக்னாலஜி வந்து நம்ம ஆள் தான், டெக்னாலஜி வந்து நம்ம கூடவே தான் வரும், அதுக்கு வந்து ஒரு கேப்பே கிடையாது. நன்றி.
1: நியூ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் குறித்து மென்பொருள் பொறியாளர் சுவாதி மனோகரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் கேட்ட பாடல் புலிவால் திரைப்படத்திற்காக. இத்துடன் இன்றைய குட் மார்னிங் இங்கிலீஷ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
2: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்,
3: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
4: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
5: கவிதை. கவிதை
4: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
6: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

0: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள், மேஜிக் மெலோடிஸ். பாடல் துவங்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: முட்டாள் புதுகார் வெல்ல வாய்ப்பு.
3: சொல்கிறது
0: இனி கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்,

0: ரமேஷ் உஷா ஸ்ரீனிவாஸ் குரலில் கேட்ட பாடல். பகல் நிலவு திரைப்படத்திற்காக நிலத்தின் நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
3: ஒருத்தன் சொன்னான், நான் எங்க அப்பாவை விட்டு எப்பவும் பிரியறது இல்லை, அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னா. உங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டால், அவர் ஜெயிலில் இருக்கிறாருங்கிறான். ஜெயிலுக்கு போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு பந்தம். அது இருக்கட்டும், இந்த காலத்தில் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்திலெல்லாம் இப்படி முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுன்னா பயந்து நடுங்கினவங்களும் உண்டு. 1403 இங்கிலாந்து

சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு பந்தம். அது இருக்கட்டும், இந்த காலத்தில் இவங்கள்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்திலெல்லாம் இப்படி முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுன்னா பயந்து நடுங்கினவங்களும் உண்டு. 1403 இங்கிலாந்து

0: அதிக பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி சிறைகள் கட்டினாங்க, ஜெயிலு. இருந்தாலும் விதவிதமான குற்றவாளிகளையும் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, சரியான சாப்பாடும் கிடையாது, சும்மா ஆடு மாடு மாதிரி அடைஞ்சு கிடக்க வேண்டியது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் கைதிகள்லாம் நல்ல முறையில் நடத்தப்படணும், சிறைகள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது. அப்புறமா காலப்போக்கில் பலவிதமான சீர்திருத்தங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் நிலைமை ரொம்ப மாறிப்போச்சு. சிறையில் கைதிகள்லாம் சும்மா இருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, படிக்கலாம், தொழிற்கல்வி கற்றுக்கலாம், வைத்திய வசதி, பொழுதுபோக்கு வசதி எல்லாம் இருக்குது. சிறைச்சாலைகளை வந்து இன்னமும் சீர்திருத்தணும் அப்படின்னு எவ்வளோ பேர் யோசனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? சிறைக்கு போகிறவங்கள்லாம் மனிதாபிமான அடிப்படையில் சீர்திருந்தணுங்கிறதுக்காக தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் குற்றவாளிகளை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் அடைச்சிருவாங்க, வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும். விசாரித்து தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா உடனே தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க. வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. தண்டனைன்னா எப்படி? மரண தண்டனை இல்லைன்னா கசையடி, சித்திரவதை, அபராதம் இப்படி ஏதாவது இருக்கும். தண்டனைக்காக சிறையில் அடைச்சி வைக்கிற பழக்கம் அப்போலாம் கிடையாது. ராஜாராணி காலத்தில் ஒரு ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போட்டான். உடனே ராஜா கிட்ட எல்லாரும் ஓடி வந்து இந்த விஷயத்த சொன்னாங்களாம். கடத்திட்டு போனவன் எங்கே இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டுகிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரா ராஜா. அவனை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாரா அமைச்சர். அவனுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னாரான் அந்த ராஜா.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இனி தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.

0: கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் குரலில் கேட்ட பாடல் ராஜா ரிஷி படத்திற்காக.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம். கத்திரிக்காய் 28 முதல் 40 வரை, வெண்டைக்காய் 28 முதல் 40 வரை, தக்காளி நாட்டு ரகம் 21 முதல் 29 வரை, தக்காளி ஆப்பிள் ரகம் 25 முதல் 35 வரை, புடலங்காய் 33 முதல் 47 வரை, பாகக்காய் 37 முதல் 53 வரை. சின்ன வெங்காயம் 68 முதல் 89 வரை, பெரிய வெங்காயம் 50 முதல் 70 வரை, தேங்காய் 55 முதல் 75 வரை, முருங்கைக்காய் 25 முதல் 35 வரை, வாழைக்காய் 37 முதல் 53 வரை, உருளைக்கிழங்கு 44 முதல் 66 வரை, மேரக்காய் 21 முதல் 29 வரை, முள்ளங்கி 25 முதல் 35 வரை, கேரட் 42 முதல் 58 வரை, பீட்ரூட் 42 முதல் 58 வரை, முட்டைகோஸ் 21 முதல் 29 வரை, காலிஃப்ளவர் 37 முதல் 53 வரை, பட்டாணி 100 முதல் 140 வரை, வெள்ளைப்பூண்டு 170 முதல் 210 வரை, இஞ்சி 140 முதல் 180 வரை, பீன்ஸ் வகைகள் 58 முதல் 82 வரை, புரக்கோலி 78 முதல் 107 வரை. கருவேப்பிலை 33 முதல் 47 வரை, கொத்தமல்லி 59 முதல் 84 வரை, புதினா 50 முதல் 70 வரை. இனி பல வகைகளில் கொய்யா 69 முதல் 92 வரை, பப்பாளி 43 முதல் 63 வரை, மாதுளப்பழம் 120 முதல் 152 வரை, மாம்பழம் 100 முதல் 138 வரை, திராட்சை 83 முதல் 117 வரை, வாழைப்பழம் 37 முதல் 59 வரை, ஆப்பிள் 200 முதல் 237 வரை, ஆரஞ்சு 100 முதல் 139 வரை, சாத்துக்குடி 83 முதல் 116 வரை, அன்னாசி பழம் 75 முதல் 105 வரை.

0: நேர்கள் இதுவரை உதகை காய்கறி விலை நிலவரம் கேட்டீர்கள்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். ஊட்டின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு என்ன வரும்? மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தோட்டங்கள், வளைந்து வளைந்து செல்லும் மலை பாதைகள், வண்ணமிகு சந்தைகள் மற்றும் பனித்துளிகள் படரும் குளிர். இங்கே வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் அவர்களுடன் கொண்டு வருவது நினைவுகளும் கனவுகளும் தான். சுற்றுலா என்பது ஒரு அனுபவம், ஒருவர் வாழ்வில் சிறிய அத்தியாயமாய் மாறும் அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு பின்னணியாய் நிற்கும் ஒன்று இசை. நண்பர்களே, ஒவ்வொரு பாடலும் ஒரு உணர்வை தாங்கிக் கொண்டிருக்கும். ஒருவருக்கு அந்த பாடல் அவருடைய முதல் காதலை நினைவுபடுத்தலாம். இன்னொருவருக்கு அது குடும்பத்தோடு கொண்டாடிய விடுமுறையை நினைவுபடுத்தலாம். சிலருக்கு அது சொந்த ஊரை நினைவில் கொண்டு வரும். சிலருக்கு ஒரு இனிய பயணத்தை நினைவில் கொண்டு வரும். இசை எல்லைகளை தாண்டும், மொழியையும் மதத்தையும் நாட்டையும் கடந்து செல்லும். இன்று அந்த இசை ஊட்டியின் அழகோடு கலந்து விடுகிறது. வாருங்கள் நண்பர்களே, இந்த இசை பயணத்தில் நாமும் இணைந்து நம் மனதையும் இனிமையாய் நிரப்பிக் கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பயணிகள் விருப்பம்.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சி நம்முடைய சுற்றுலா பயணி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய நேம் சீனிவாசன்.
0: சரிங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நான் ஆவடியில் இருந்து வருகிறேன்.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: இதுக்கு முன்னாடி நான் டிஃபென்ஸ்ல வந்து அஸ்டன் இன்ஜினியர் ஆயிருந்து சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டேன்.
0: அப்படியா? இப்ப குடும்பத்தோட ஜாலியா சுற்றுலா வந்திருக்கீங்க. யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: என்னுடைய பையன் வந்திருக்கான் கூட. என்னுடைய மகன் வந்து பிஇ எம்பிஏ எம்இ. என் பையன் வந்து எம்பிபிஎஸ் எம்டி. அவர் வந்திருக்காரு மருமக எம்பிபிஎஸ்.
0: குடும்பத்தோட ஜாலியா சுற்றுலா வந்திருக்கீங்க. எந்தெந்த இடம் பாத்தீங்க இது வரைக்கும் ஊட்டில? நீங்க
1: பேரெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா மோஸ்ட்லி கவர்.
0: ஓகே, எல்லாமே பாத்துட்டீங்க?
1: இப்ப இல்ல, பாஸ்ட் 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் பேச்சுலரா இருக்கும் போது பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்களோடவே வருவேன் போவேன். நமக்கு இது ரொம்ப நியரஸ்டான ஒரு பிக்னிக் சென்டர் இல்லையா, அதனால நான் அடிக்கடி வருவோம்.
0: 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் பாக்குறீங்களா?
1: ஒண்ணுமே இல்ல, அதேதான் இருக்கு. கொஞ்சம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப வந்து அவர்கள் ஜனங்க இப்ப வந்து ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு.
0: ஆனா சந்தோஷம் அப்படியே இருக்கு இல்லையா?
1: எங்களுக்கு சந்தோஷம் எப்பவுமே, we are happy.
0: வெளியே வந்தாலே சந்தோஷம் தான்.
1: ஆமா, வெளியே வந்தாலே சந்தோஷம்.
0: சரி சரி சரிங்க. நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் கொடுக்கலாம். என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: ஜெயசுதாசுடைய பாட்டு கொடுக்கலாம்.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வாழ்க வளமுடன்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: பேர் துர்காபாய்.
0: எங்க இருந்து வரீங்க?
1: துர்காபாய், ஆவடி, சென்னை.
0: அப்படி சென்னையில இருந்து வந்திருக்கீங்க. முதல் தடவையா ஊட்டிக்கு வருது?
1: இல்ல, இது மூணாவது தடவை.
0: அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க?
1: முன்னாடி வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம்.
0: சரி சரி சரி. வருஷம் வருஷம் இந்த மாதிரி குடும்பத்தோட சுற்றுலா
1: ஃபேமிலியோட வந்துடும். இந்த தடவை தான் நான் போல அந்த பக்கம் கால் வலிக்கு சொல்லிட்டு
0: நடக்க முடியல.
1: நடக்க முடியல.
0: எந்தெந்த இடம் பாத்தீங்க இது வரைக்கும் நீங்க?
1: நாங்களா பொட்டானிக்கல் பார்த்தோம்.
0: சரி சரி.
1: அதுக்கப்புறம் கோனை பாஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து ரோஸ் கார்டன் பார்த்தோம்.
0: இன்னைக்கு
1: காலையில வந்து பைகாரா
0: வாட்டர்
1: ஃபால்ஸ் பார்த்தோம்.
0: எல்லாமே பார்த்துட்டீங்க?
1: எல்லாம் போட்டிங் போட்டோம். போட்டிங் பார்த்தோம்.
0: சரிங்க,
1: எல்லாமே பார்த்தாச்சு.
0: ஓகே, ஊட்டி ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு.
0: சரி சரி சரி. இந்த மாதிரி குடும்பத்தோட வேற எந்த நேரம் சுற்றுலா போயிருக்கீங்க நீங்க?
1: போயிருக்கோம். இதுக்கு சின்ன வயசுல போனது.
0: சரி சரி சரி.
1: ஃபேமிலியோட போனோம்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: ஓகே.
1: அதுக்கப்புறமா அங்கே நாங்க வண்டலூர் ஜூ போவோம்.
0: ஓகே, குடும்பத்தோட தான்
1: போவோம். ஃபேமிலியோட போவோம்.
0: இப்போ எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்க?
1: இப்போ நாங்க 5 பேர் வந்திருக்கோம்.
0: அப்படியே யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: பையன், மருமக, பேரன்,
0: ஓகே,
1: தை ஹஸ்பண்ட்.
0: சரி சரி சரி. சரிங்க, நீங்க ஒரு இல்லத்தரசியா? நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா?
1: ஆமா, ஹவுஸ் ஒய்ஃப்.
0: இந்த மாதிரி பேரன் பேத்தியோட சந்தோஷமா ஒரு சுற்றுலா வருது, மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
1: ரொம்பவே சந்தோஷமா இருக்குது.
0: அவங்க கூட
1: நிறைய டைம் பாஸ் ஆகுது இல்ல நமக்கு, அதனால அவங்க கூட வரணும். தனியால நாங்க போக மாட்டோம், ஃபேமிலியோட தான் போவோம்.
0: ஓகே. தமிழ்நாட்டுல பாக்க போனா நிறைய சுற்றுலா தலம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பேரம் பேத்தியோட குடும்பத்தோட இந்த இடத்துக்கு போயே ஆகணும்னு நீங்க நினைக்கிற இடம் இது?
1: கோயில்லாம் போலான்னு திருச்செந்தூர்.
0: அப்படியா?
1: அதுக்கப்புறம் வந்து ராமேஸ்வரம், இதெல்லாம் நாங்க போகாத இடம்.
0: ஆன்மீக சுற்றுலா மாதிரி குடும்பத்தோட போகணும்னு ஆசை உங்களுக்கு?
1: ராமேஸ்வரம், திருச்செந்தூர், அதுக்கப்புறமா வந்து
0: தமிழ் பாடல்கள். புதிய பாட்டு பிடிக்குமா பழைய பாட்டு?
1: பழைய பாட்டு தான் நான்
0: விரும்புவேன். ஏன் ரொம்ப பிடிக்கும் பழைய பாடல்கள்?
1: அப்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து பழைய பாட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு. சிவாஜி பாட்டு தான் ரொம்ப.
0: அப்படியா? ஓகே. நிகழ்ச்சியில என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு? எந்த படத்துல இருந்து கொடுக்கலாம்?
1: நீங்க பாசமரில இருந்து கொடுங்க.
0: ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும். சிவாஜி சாவித்திரி.
0: சரி சரி. அண்ணன் தங்கச்சி?
1: ஆமா, அண்ணன்.
0: உங்க விருப்ப பாடல் கொடுக்கலாம். தேங்க்யூமா.
1: தேங்க்யூ.

0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: பேர் சொல்லுங்க.
0: என் பேர் ரியாஸ் சார்.
1: ஓகே, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
0: நாங்க அரக்கோணம் சார், அன்வரதிகன் பேட்ல இருந்து வரோம் சார்.
1: ஓகே ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
0: டிரைவர் தான் சார்.
1: அப்படியா, எத்தனை வருஷமா வாகனம் ஓட்டுறீங்க?
0: நான் 10 வருஷமா ஓட்டுறேன் சார்.
1: ஓகே ஓகே, எப்படி ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கீங்களா?
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம்.
1: அப்படியே எத்தனை நாள் பிளான் பண்ணிருக்கீங்க ஊட்டிக்கு?
0: 2 நாள் சார்.
1: அப்படியா, எந்தெந்த இடம் சுத்தி பாத்தீங்க?
0: நாங்க மசனகுடி.
1: ஓகே,
0: மசனகோடுல இருந்து அப்படியே ஊட்டி.
1: ஓகே,
0: தொட்டப்பேட்டா பாத்துட்டோம்.
1: சரி சரி,
0: சாக்லேட் ஃபேக்டரி பாத்துருக்கோம்.
1: ஓகே,
0: அதோட கர்நாடகா கார்டன் வந்திருக்கோம்.
1: ஓகே ஓகே,
0: நெக்ஸ்ட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போலான் ஐடியா பண்ணிருக்கோம் சார்.
1: சரி சரி, 2 நாள் போதுமா ஊட்டி சுத்தி பாக்குறதுக்கு?
0: பத்தாது சார், இன்னும் நிறைய டைம் எல்லாம் வேணும். ஒரு 4 நாள் வந்தா தான் சார் ப்ரோக்ராம் பண்ணி கரெக்டா இருக்கும்.
1: நிறைய
0: பிளேசஸ் எல்லாம் மிஸ் ஆகுது.
1: ஓகே ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
0: மொத்தம் 10 பேர் வந்துருக்கோம் சார்.
1: ஓகே, ஃபேமிலியோடயும் டூர் போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போறாங்க இல்லையா, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க?
0: ஃபேமிலி கூட வந்தா கொஞ்சம் போரா இருக்கும்.
1: போரா,
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும்.
1: ஓகே ஓகே, சரி சரி. எப்படி, எந்த வண்டியில வந்தீங்க?
0: நான் கார்ல வந்திருக்கோம்.
1: வரும்போதே ஒரு ஜாலி தானே? அப்போ
0: ஆமா சார், ஊர்ல இருந்து வண்டி எடுத்ததுல இருந்து ஜாலி தான், இதுவரைக்கும் கூட ஜாலியா தான் இருக்கும்.
1: ஓகே ஓகே, ஊட்டிக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா
0: நீங்க? சார் வந்து 5 வருஷமா வந்துருக்கிறேன் சார்.
1: அப்படியா, ரெகுலரா வரதுக்கான காரணம் என்ன ஊட்டிக்கு வரதுக்கு?
0: நாங்க மோஸ்ட்லி நாங்க சவாரி வருவோம்.
1: சரி சரி சரி,
0: அப்படி சவாரி இல்லைன்னா ஃபேமிலியா கூட வந்திருக்கிறோம், நிறைய வாட்டி ஃபேமிலியா கூட வந்திருக்கிறோம்.
1: ஓகே,
0: ஆனா எப்படி சொல்றது, சவாரியா வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா வண்டி ஓட்டணும்.
1: ஆமா ஆமா,
0: ரெஸ்ட் எடுக்கணும், வண்டி ஓட்டணும், கரெக்டா இருக்கும்.
1: சரி சரி,
0: ஃபேமிலியா வந்தா நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா சுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா கூட நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா சுத்திடுவோம் சார்.
1: ஓகே ஓகே சரி,
0: இது மாதிரி கஷ்டமா இருக்காது.
1: சரி சரி சரி, ஊட்டியில பிடிச்ச உணவு வகை என்ன, நீங்க எதை சொல்வீங்க?
0: பரோட்டா தான் சார் நல்லா இருக்கு.
1: ஊட்டியில நல்லா இருக்கா பரோட்டா எல்லாம்?
0: ஆமா.
1: ஓகே, மழையா இருக்கே, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண முடியுதா, போர் அடிக்குதா?
0: இல்ல சார், ஃபுல் என்ஜாய்மெண்ட் சார்.
1: சரி சரி சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
0: விஜய் பாட்டு, விஜய் சாங் ஒன்னு போட்டுருங்க சார்.
1: ஓகே, உங்க விருப்ப பாடல் பாத்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
0: தேங்க்யூ சார்.

0: ஓகே, பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சுற்றுலா பயணி கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், என்னோட பேர் முபாரக்.
0: ஓகே முபாரக், என்ன பண்றீங்க?
1: நான் இப்போ இப்போதான் டிகிரி ஃபினிஷ் பண்ணேன், பிசிஏ ஃபினிஷ் பண்ணேன், 1 இயர் ஆகுது.
0: ஓகே, பிஜி பண்ணலையா?
1: இல்லை, ஐடியா எதுவும் இல்லை, ஒர்க்குக்கு போகிற மாதிரி தான்.
0: ஓகே ஓகே, என்ன மாதிரி ஒர்க்குக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: நான் என்னோட ஓன் பிசினஸ் தான் பண்ண போறேன் சார்.
0: ஓகே, சொந்த தொழில்
1: தான்.
0: ஓகே, ஒரு இடத்துக்கு வேலை போறதுக்கும் சொந்தமா தொழில் பண்றதுக்கும் என்ன அட்வான்டேஜ் நீங்க நினைக்கிறீங்க?
1: என்னோட ஓனா இருந்துச்சுன்னா நம்மளே அதெல்லாம் பண்ணிக்கலாம், நம்மளே மேனேஜ் பண்ணின்னு நம்ம ஓனரா இருக்கலாம் அந்த இடத்துல இருந்துன்னா. இல்ல ஒருத்தங்களான்னு போயிட்டு வேலைக்கு செய்யற மாதிரி இருக்கும், அது நம்மளுக்கு செட் ஆகாது, அதனால நம்ம ஓன் பிசினஸ் செய்யலான்னு.
0: நானே ராஜா நானே மந்திரி மாதிரி. எந்தெந்த இடம் பாத்தீங்க ஊட்டில?
1: சார், நாங்க ஊட்டில தொட்டபேட்டா பயோகிராஃபர்ஸ் போலான்னு இருந்தோம், பட் அதை கேன்சல் ஆயிடுச்சு மழை இருந்ததுனால.
0: சரி சரி சரி,
1: இதுக்கு போனோம், மசனக்குடிக்கு போயிருந்தோம், கூடலூர் இதெல்லாம் சுத்தி பார்த்தோம்.
0: ஓகே, முதுமலை போனீங்களா?
1: முதுமலை போல சார், இங்கேயே டைம் தெரியாதுனால ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம்.
0: ஓகே ஓகே, மசனகுடி ரோடு டிராவல் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே. எந்தெந்த வனவிலங்கள்லாம் பாத்தீங்க நீங்க?
1: நாங்க மான் பார்த்தோம், அதுக்கப்புறமா யானை பார்த்தோம், மயில் இதெல்லாம் பார்த்தோம், காட்டெருமை கூட பார்த்தோம். ஆனா அந்த டிராவலிங் நல்லா இருந்துச்சு சார். வரும்போது
0: கல்லட்டி ரோடு வழியா வந்திருப்பீங்க இல்லையா?
1: சார், கல்லட்டி ரோடு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சு சார். ஏன்னா ஏறும்போது அவ்வளவு எதுவும் தெரியல, ஊட்டிஸ் ஒன்னும் தெரியல, அது ஏறும்போது நல்லா த்ரில்லிங் ஆச்சு சார். டர்னிங் எல்லாம் ரொம்ப லாங் டர்னிங்கா இருந்துச்சு.
0: ஓகே,
1: நல்ல வெஹிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டினா அங்க ஓட்ட முடியும் அந்த.
0: நம்ம ஊட்டி பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்தவங்க அடுத்த சீசனுக்கு வராங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வராங்க, தொடர்ந்து ஊட்டி நிறைய சுற்றுலா தலம் இருந்தாலும் ஊட்டிக்கு வர்றது அவங்களுக்கு ஒரு தனி அனுபவமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க?
1: இங்க இருக்கிற கூலிங் சொல்லலாம்,
0: கிளைமேட்.
1: ஆமா, கிளைமேட் சொல்லலாம்.
0: ஓகே,
1: எந்த கிளைமேட்லயும் இந்த மழை பெய்யல, அதான் கொண்டு இதை நான் சொல்லலாம்.
0: ஓகே,
1: மழை பெய்யறது
0: கீழந்து சூடா வரும்போது இங்க வரும்போது தனி அனுபவமா இருக்கு.
1: ஈஸ்ட்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட்ல தான் சார் எப்பவுமே இருந்தாலும்.
0: சரி சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல.
0: ஓகே, வாரணம் ஆயிரம்
1: ஏதாச்சும்
0: காரணம் இருக்கு அந்த பாடல் கேட்கறதுக்கு?
1: தான் சார் காரணம்.
0: உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.
1: ஓகே, தேங்க்யூ சார்.

மீண்டும் ஒரு பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ். அமைப்பில் உதவி சதீஷ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது. ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
1: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
2: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
3: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்போமடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: இன்னும் சில இடங்களில் செய்தி சுருக்கம் சென்னையில் அஞ்சலாகும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வது மற்றும் தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவரின் மேய்காவல் படை வீரர்கள் மாற்றத்தையொட்டி இன்று வண்ணமிகு அணிவகுப்பு நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பொதுமக்களின் குறைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு அலுவலகங்களில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்கள் குறை தீர்வு நிகழ்ச்சி நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு லிட்டருக்கு மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு ஊழல் முறைகேடுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்று தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் 97% உள்நாட்டிலேயே தயாரித்து சாதனை படைத்த நாடு எது? சரியான பதில் இந்தியா. ஆத்ம நிர்பார் பாரத் எனப்படும் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை மூலம் நம் விமான

0: படை பயன்பாட்டிலுள்ள போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்களில் 97% உள்நாட்டிலேயே தயாரித்து சாதனை படைக்கப்பட்டது. இன்றைய கேள்வி: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2026 எனப்படும் இந்திய பிரபஞ்ச அழகி போட்டியில் பட்டம் வென்ற காளியா லிஸ் மேஜோ எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேள்வி மீண்டும் ஒருமுறை: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2026 எனப்படும் பிரபஞ்ச அழகி போட்டியில் பட்டம் வென்ற காளியா லிஸ் மேஜோ எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: இனி கேட்கலாம் எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்ல எண்ணங்களின் வண்ணங்களுடைய நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை ஒரு திரைப்படம் ஆக்கினால் அதற்கு என்ன பேர் வைப்பீர்கள்? மீண்டும் ஒரு முறை, உங்கள் வாழ்க்கை ஒரு திரைப்படம் ஆக்கினால் அதற்கு என்ன பேர் வைப்பீர்கள்? இந்த டைட்டிலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ், உள்ளூர் நேர்களாக இருந்தால் 9344-9010-18, வெளியூர் நேர்களாக இருந்தால் 9342-9010-18, புதிய நேர்களாக இருந்தால் 8300-1019-1018, வாட்ஸ்அப்கான எண் 8300-1019-1018. வாட்ஸ்அப்லையும் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, உங்களுக்காக நாங்கள் படிக்க காத்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம் சார், யார் இருந்துங்க?
1: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுகிறேன்.
0: நலமா இருக்கீங்களா பெருமாள் சாமி?
1: நலமாக உள்ளோம், நீங்கள் நிலையத்தவரெல்லாம் நலமா?
0: நலம்தான் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு திரைப்படம் ஆக்கின,
1: என் வாழ்வை ஒரு திரைப்படமாக்க அரியதோர் வாய்ப்பை நல்கிய ஊட்டி எஃப்எம் இருக்கு என் இளையம் கணித நன்றிகளை, வாழ்த்துக்களை மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வாழ்வை திரைப்படமாக்கினால் அதற்கு சோதனைகளில் சாதித்தோன் எனத்தான் பெயர் சூட்டுவேன். 8வது வகுப்பு வரையே உள்ள ஒரு குக்கிராமத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன் நான். பள்ளியில் மதிய உணவு உண்டு வளர்ந்தவன் நான். உயர்நிலை படிப்பை ஒரு இலவச உணவு உறைவிடம் அளிக்கும் பள்ளி விடுதியில் தங்கி பயின்றவன். பட்டப்படிவை வேறொரு மாவட்டத்தில் எங்கள் ஊர் பிரமுகர் ஒருவரின் ஆதரவால் படித்து முடித்தவன் நான். பட்டப்படிப்பை முடித்ததும் சொற்ப ஊதியத்திற்கு ஒரு துறையில் பகுதி நேர ஊழியராக பணியமர்த்தப்பட்டவன் நான். 6 ஆண்டுகள் கழிந்து கடைநிலை ஊழியராக பதவி உயர்ந்திருந்து உயர்ந்தே அதே துறையில் எழுத்தராக பணியாற்றி எனது வாழ்வை முழுமையானதாகி கொண்டவன் நான். பணிநிறைவு அடைந்தவுடன் நான் கடந்த 10 ஆண்டுகளாக விவசாய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவன். இப்படி என் வாழ்வு முழுவதும் அங்கும் கேளாதபடி எங்கும் சோதனைகள் மண்டி கிடந்தன. அத்தனையையும் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் சாதனையாக்கி கொண்டவன் தான்.
0: நன்றி, நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.
0: அடுத்த நேர், ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
2: கோவையில இருந்த ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ், உங்களுடைய வாழ்க்கை ஒரு படமா எடுக்கணும்னா என்ன தலைப்பு வைப்பீங்க?
2: சார், என்னுடைய வாழ்க்கைய ஒரு படமா எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அதாவது அது ஆங்கிலத்துல எடுக்கணும்னு சொன்னா சென்டிமெண்ட் இடியட்னு சொல்லலாம்.
0: ஓகே,
2: தமிழ்ல சொல்லணும்னா ஒரு பாச பைத்தியம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாம் சார்.
0: இப்போ நீங்க பாசத்துக்கு அடிமை
2: அதிகமா? ஆமா சார், நான் நிஜமாவே அதுக்கு ரொம்ப அதிகம். அதனால நம்ம வைக்கும் போது அன்பு பாசம் எல்லாமே அதிகமா இருக்கும்போது மற்றவங்க நமக்கு, அவங்க நிஜமாவே நமக்கு நல்ல பாசத்தை கொடுத்தாலும் நமக்கு அதுக்கும் மீறி அதுக்கும் மீறி வேணும் வேணும்னு இப்ப கூட எதிர்பார்க்க. அதனால இப்ப வந்து அன்புக்காக வேண்டுறேன். நாங்க வந்து நிச்சயமா 3 இடியட்னு படம் அந்த மாதிரி சென்டிமெண்ட் இடியட் கூட இருக்கலாம்.
0: ஓகே, ஓகே, நன்றி. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் எங்க இருந்தீங்க?
3: கோவை மாவட்டம் சின்னவான் சேர்ந்து செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேங்க சார்.
0: சொல்லுங்க செல்வராஜ், உங்க வாழ்க்கையை ஒரு திரைப்படம் ஆக்கினா என்ன தலைப்பு வைக்கலாம்?
3: என்னங்க சார்? என்னுடைய வாழ்க்கை,
0: உங்க வாழ்க்கையை ஒரு திரைப்படமா உருவாக்குனா அதுக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க?
3: குடும்பம் வைக்கலாங்க சார்.
0: குடும்பம்?
3: ஆமாங்க சார், குடும்பம், குடும்பத்துக்காக குடும்பத்தை கதை வச்சா நல்லா இருக்குங்க சார்.
0: ஓகே,
3: என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குங்க சார்.
0: சரி,
3: சோகம் நிறைஞ்சதும், அதாவது சோகம் இருக்குது இன்பம் இருக்குங்க சார், ரெண்டும் இருக்கிறது சார் வாழ்க்கைய.
0: சரி,
3: ஆகியனால குடும்பம் பேர் வச்சா தான் நல்லா இருக்குங்க சார்.
0: ஓகே,
3: ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறேங்க சார். ஆனா கஷ்டப்படாம யாருமே முன்னுக்கு வர முடியாதுங்க சார்.
0: உண்மைதான்,
3: எந்த ஒரு மனிதன் இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்டா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வர முடியுங்க சார்.
0: ஓகே,
3: அதனால குடும்பம் தலைப்பு வச்சா படம் நல்லா ஓடும் சார்.
0: ரைட், ரைட்.
3: ஓகே சார்.
0: ஓகே, நன்றி.

0: நம்ம கூட அடுத்த நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் பேரு செல்விரவேங்க சார்.
0: ஓகேம்மா, கொஞ்சம் ரேடியோ பக்க தூரமா வச்சிருக்குமா?
1: சரிங்க சார், நான் தர்மபுரி வானொலியில இரண்டாவது முறை பேசுறேன்னுங்க.
0: சரிங்க சார்.
1: என்ற வாழ்வுல படம் எடுக்கணும்னா உறவுகள் என்ற தலைப்புல படம் எடுக்கலாம்னு இருக்கிறேங்க சார்.
0: ஓகே, உங்களுடைய கதையை வச்சு உறவுகள்னு எடுக்கலாம்னு இருக்கீங்க?
1: ஆமாங்க சார். என் மகன், மகன், மருமகன், பேர குழந்தைகள், கணவரோட மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதுனால உறவுகள் என்ற தலைப்புல படம் எடுக்கணும் சார்.
0: ஓகே ஓகேம்மா, நன்றி.
1: நன்றிங்க சார்.
0: அடுத்த காலர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சகோதரரே.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: நான் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலத்தாய்மடம் கிராமத்திலிருந்து பேசுறேன். நம்ம பேர் ரஞ்சிக்கலாம்களா?
0: தலைப்பு சொல்ல தெரியலீங்களா? உங்கள் வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக ஆக்கினா என்ன தலைப்பு வைப்பீங்க?
2: என்னுடைய வாழ்க்கைங்கும்போது நான் பேசலாம். என்னுடைய வாழ்க்கையை திரைப்படமாக்கும் போது நான் நான் பேசுறேன். நான்
0: நான்
2: நான் வச்சுங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம இப்போ இந்த எண்ணங்கள் எண்ணங்களில் கலந்துக்கிறாங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர்.
0: ஆமாங்க.
2: அதுல நல்லா ஒரு நிமிஷம் அதுல சொல்லிடுங்க. சின்னவரம் தேரி அல்லது நல்லூர் பாளையத்தில் செல்வராஜ் மஞ்சுளான ஒருத்தர் பேசுறாரு. அவரு வந்து தயாரிப்பாளரை போட்டுருவாரு. அவர் கொஞ்சம் பொருளாதாரத்துல பள்ளமானவர். அப்புறம் வந்து நம்ம பெருமாசாமி நடத்தும் நம்ம நிலையத்துக்கெல்லாம் நிறைய கோவை வானொலிக்கெல்லாம் கதை கட்டுறது வருங்க. அவர் வந்து வசனகர்த்தாவை போட்டு வருங்க.
0: ஓகேவா?
2: உங்களுக்கெல்லாம் வந்து இலவச டிக்கெட் கொடுத்துறேன். பார்வைக்கு நானே கொடுத்துறேன். என்னுடைய டிக்கெட்டு கொடுத்துருவேன் நான். அப்ப வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தாய் தாத்தா, என்னுடைய கூட நடுந்த சகோதரர்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், உங்களை போன்ற நண்பர்களுடைய நட்பு எல்லாத்தையும் உள்ள ஒன்று. இப்போ எனக்கு நம்ம கொடைக்க ஊட்டிக்கு இருக்கக்கூடிய தொடர்புங்க உள்ள ஒன்றுடுறேன். என்னுடைய பொருள்னு வரும்போது நான் அதை காட்டிடுவேன். அங்க வந்து நிலையத்துக்கு வர்ற மாதிரி எண்ணங்கடை வண்ணங்களை கலந்துக்கிற மாதிரி உங்களோட பேசுற மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் போச்சிடணும் நான்.
0: ஓகே ஓகே ஓகே சார், நன்றி.
2: நன்றிங்க சார், வாய்ப்புக்கு நன்றி.

0: நமக்கு வாட்ஸ்அப் மூலயமா ஒரு நேயர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்ற ஒரு என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, எனது வாழ்க்கையை திரைப்படமாக ஆக்கினால் அதற்கு மெழுகுவர்த்தி என்று பெயர் வைத்தால் பொருத்தமாக இருக்கும். அருமையாக சொல்லியிருக்கீங்க ராமகிருஷ்ணன். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், உங்க வாழ்க்கை ஒரு திரைப்படமா எடுத்தா என்ன டைட்டில் வைப்பீங்க?
1: என்னுடைய படம் அப்படிங்கிறதுக்கு டைட்டில் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, ஆஹா ஓஹோ அப்படின்னு.
0: அதாவது உங்க வாழ்க்கையில அப்படிதான் இருக்கீங்களா நீங்க, ஆஹா ஓஹோன்னு?
1: ஆமா, ஆப்வியஸ்லி.
0: ஓகே, வெரி குட்.
1: எனக்கு என்ன குறை, அது பாசிட்டிவா இருக்கு. எப்படிடா இருக்க அப்படின்னா, நம்ம இப்ப ஏதோ இருக்கு அப்படிம்பாங்க, ஆனா ஆஹா ஓஹோன்னு இருக்கேன் அப்படின்னு எனக்கு யாராவது சொல்லிருக்கோமா?
0: இல்ல, வாய்ப்பு இல்ல.
1: அதனால ஆஹான்னு ஒரு படம் வந்திருக்கு.
0: ஆமாங்க,
1: நான் வந்து ஓஹோ ஆட் பண்ணி ஆஹா ஓஹோ அப்படின்னு வச்சா நல்லா இருக்கும்ல?
0: அருமை, அருமை.
1: இதுல என்ன ஒண்ணுன்னா சார், இத ரெண்டு விதத்துல நான் பாக்குறேன். ஒண்ணு, பாசிட்டிவா நம்ம சந்தோஷமா வாழ்க்கை அப்படிங்கறத நடக்கணும். அதாவது துக்கமான விஷயங்கள் அப்படிங்கறது இருக்கும் வாழ்க்கையில, நோ டவுட் அபவுட். ஆனா நம்ம எப்பவுமே துக்கத்தை கொண்டாடுறதுக்கு பதிலா இனிமையான சில தருணங்கள் வரும் இல்ல, ஆஹா ஓஹோ அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம கொண்டாடினோம்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பிரதானம் அது வாழ்க்கையில. அதை என்னைக்குமே நீங்க மறந்துடாதீங்க, அது சூப்பரானது அப்படிங்கறதுதான் இதனுடைய மெயின் தீமா இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில அந்த சில சர்க்கிள்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கூட, ஐயோ சறுக்கி விட்டோமே அப்படின்னு நினைக்கூடாது, அடுத்த ஆக ஓகோன்னு லைஃப் இருக்கு பாரு அப்படின்ட்டு நினைக்கணும். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்தும். அதே மாதிரி நமக்கு நெகட்டிவா நடந்துருச்சு அப்படின்ட்டு வருத்தப்பட வைக்காம ஒரு நேர்மறை எண்ணம் கொண்ட கதையாகத்தான் இந்த கதை அப்படிங்கிறது. போக வாழ்வியலுக்கு உகந்த சில வரிகள் கொண்ட ஒரு விஷயமாக தான் இந்த டைட்டில் நான் பாக்குறேன்.
0: ஓகே ஓகே, அருமை அருமை சந்திரசேகர்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.

எண்ணங்கள் மணிகள் கேட்டேற்கும் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திரைப்படம் ஆக்கினால் அதற்கு என்ன பெயர் வைப்பீங்கன்னு தான் கேட்டேற்கோம். நீங்கள் கால் பண்ணாலும் பரவாயில்ல. உங்களுடைய கருத்துக்கள் வாட்ஸ்அப் மூலமா வரவேற்கப்படுகிறது. வாட்ஸ்அப்கான எண் 8300019 1918. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் செய்யலாம்.

நம்மளுடைய அடுத்த லிஸ்னர் வாட்ஸ்அப் மூலமா நமக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தலாம். எண்ணங்களின் வண்ணங்களில் நிகழ்ச்சிக்கு இனிய வணக்கம். என் வாழ்க்கையை திரைப்படம் எடுத்தால் அதற்கு என்ன தலைப்பு வைப்பேன் என்று கேட்கிறீர்கள். ஒரே வானம் ஓராயிரம் நட்சத்திரம் என்ற தலைப்பு. இதனுடைய உட்கருத்து என்னவென்றால், குடும்பத்தை தாங்கக்கூடிய அவர் ஒருவர், அவர்தான் வானத்தை போல, வானத்திற்கு எல்லையே இல்லை அல்லவா. அந்த ஓராயிரம் நட்சத்திரங்கள் எந்த உறவு முறைகள், மகன் மகள் மனைவி மற்றும் சுற்றும் நட்பும், வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாம் கடந்து வரக்கூடியது தான் அந்த ஓர் ஆயிரம் நட்சத்திரங்கள். அருமையான தலைப்பை தந்ததற்கு நன்றி. ஊட்டி பண்பலைக்கு கனகரத்னம், கனியாம்பூண்டி, திருப்பூர் மாவட்டம்.

ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்ட பாடல், விஜய் ஜெயபிரகாஷ் சின்மை உடைய குரலில் கேட்ட பாடல், நண்பன் திரைப்படத்திற்காக. எண்ணங்களின் வண்ணங்களுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை ஒரு திரைப்படம் ஆக்கினால் அதற்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? இந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9001038, வெளியூர் நேர்களாக இருந்தால் 9342-9001038, புதிய நேர்களாக இருந்தால் 8300-0019-18. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப்கான எண் 8300-0019-18.

வி வி பிரசன்னா வந்தனா சீனிவாசன் குரலில் கேட்ட பாடல் ரம்மி திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியோட நிறைவு கண்டோம். லாஸ்ட் பாடல் என்னன்னு கேட்டலாம்.

நிகழ்ச்சி நிரல் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வில் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியிலே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் ரிட்டையர்ட் ஜேடி நாகபுஷ்பராணி அவர்கள் தான். அவங்க கூட தான் நம்ம பேசிட்டு பாடலையும் அப்படியே கேட்க போகிறோம். அவங்க ஜேடி ஹெல்த்தில் இருந்ததுனால அவங்க வந்து ஹெல்த் டிப்ஸும் நிறையா கொடுப்பாங்க. அதே நேரத்தில் ஹெல்த்தை எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத பற்றியும் பேசிகிட்டே பாடலை கேட்கலாம். என்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 திரைக்காணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சி காட்டு நாயக்கர் பாடல்கள் கேட்கலாம், 2:30 பூவையர் உலகம், நீலகிரி மாவட்ட பல்வி பள்ளி கல்வித்துறையின் கண்காணிப்பாளர் மதிஒளி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி, 1 சொல் திரைசை, இடம்பெறும் சொல் ஆசை, நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, 4:00 எதிரும் புதிரும், 1 நிமிடத்தில் தமிழ் பேசுங்கள், 1 நிமிஷத்தில் நீங்கள் தமிழ் பேசணும், அந்த ஆங்கில வார்த்தைகளை பேசாமல் பேசணும் அப்படின்ற நிகழ்ச்சி தான் இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில், 4:00. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுதுவாடா மலர், 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டத கமுலோ வடுகுமொழி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கீரை சாகுபடி குறித்து, நீலகிரி மாவட்டம் ஆலட்டி பகுதியை சேர்ந்த உழவர் சசிகுமார் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இன்னைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் 1 நிமிடம் தமிழில் பேசுங்கள் நிகழ்ச்சியில் 1 நிமிஷத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றிற்குமே நீங்கள் தமிழ் மட்டும்தான் பேசணும், ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல். எப்படி அப்படின்றத நீங்கள் பேசும்போது தெரிஞ்சுக்க போகிறோம் இன்று மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முன்னாள் துணை இயக்குனர் சுகாதார பணிகள், அவங்க கூட தான் நம்ம பேச போறோம்.

பொதுநலம், சுகாதாரம் மற்றும் பெண்கள் எப்படியெல்லாம் நம்ம ஹெல்த்தை டெவலப்பாக இருக்க வச்சுக்கணும், டெவலப் பண்ணணும், நோய் இல்லாத எப்படி வாழணும் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசலாம். சிநேகிதியை நிகழ்ச்சியில் பாடல்களோடு பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8. சில நொடிகளில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேர்களே, சிநேகிதியே நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரிட்டையர்டு ஜேடி இருக்கிறாங்க, அவங்க கூட பேசிகிட்டே நம்ம பாடல்களை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. குட் ஆஃப்டர்நூன் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க சார்.
0: நீலகிரி மாவட்டத்தில் நீங்கள் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லைங்களா? சாதாரணமா கேப்பாங்க, ஆனா டாக்டர்ஸ்க்கு உங்களை மாதிரி, அதாவது அடுத்தவங்க சர்வீஸ் பண்ணும் அப்படின்ற மைண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் இல்லை அப்படின்ட்டான். அதனால நான் அந்த கேள்வியை நான் கேட்கறது இல்லை. லைஃப் எப்படி,
1: அந்த கேள்வி நீங்க கண்டிப்பா கேட்கணும்.
0: அப்ப நீங்க
1: பணி ஓய்வுங்கிறது குறிப்பிட்ட ஒரு பணியிலிருந்து தான் நம்ம வெளியில வரமே தவிர, எந்த வகை வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் நம்ம அடுத்த வேலையில நம்மளை ஈடுபடுத்திக்கலாம். ரிட்டையர்மெண்ட்,
0: அதாவது டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, மத்தவங்களுக்கும் சேர்த்து சொல்றீங்க.
1: ஆமா, எல்லாருக்குமே ஒரு பணியில இருந்து விடுபட்டு இன்னொரு பணியில நம்ம ஈடுபடுத்திக்கணும். நமக்கு ரிட்டையர்மெண்ட்ங்கிறது கிடையவே கிடையாது.
0: அந்த வார்த்தையவே நம்ம சொல்லாம இருக்கிறதே நல்லது அப்படின்றீங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம இப்போ சமுதாயத்திலலாம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க டியூட்டியில ஜாயின் பண்ண அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்க்கும்போது பல மாற்றங்களை நம்ம பார்க்குறோம். இந்த 2-3 டிகேல வந்து, அதாவது மருத்துவ உலகமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள், பர்டிகுலராக இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா மொபைலு, சோஷியல் மீடியா, அது போக லைஃப் ஸ்டைலு, ஹெல்த்தில் கவனம் செலுத்துறதுக்கு இன்றைக்கி அப்படியே எடுத்து நம்ம யூடியூப்பில் போடுறோம். நம்ம இப்போ, அதாவது சோஷியல் மீடியாவில் விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். அதில் பார்த்தாலே யாருக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கணுன்றது இவங்க அவங்கன்றது கிடையாது. யாரு நினைச்சாலும் கொடுக்கலாம். அதை யாருக்கு, என்னோட நான் பேசுறதுக்கு யார் இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் நம்ம பேசுறது வந்து நமக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு நன்மையான வழியில் அது இருக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியாமல், அதாவது நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னமோ பண்ணுறாங்க. குறிப்பாக பெண்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் இன்னைக்கு கவனம் குறைவாக இருக்கிறது வந்து நிறைய இருக்குது, இல்லைங்களா?
1: கண்டிப்பாக சார். என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். எனது பெயர் நாக புஷ்பராணி. MBBS முடிச்சு 35 வருடங்கள் அரசு பணி செய்து, கடைசியாக நீலகிரி மாவட்டத்தில் குடும்ப நலத்தில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். அதனால இந்த குடும்ப நலம் சார்ந்து, மகளிர் நலம் சார்ந்து என்னால நிறைய விஷயங்களை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன்.
0: மறக்க முடியாத விஷயம் டக்குனு இப்படி, நீங்க இந்த குடும்ப நலம் அப்படின் போது மறக்க முடியாத விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரிகர் ஆகும், சொல்லுங்களேன்.
1: குடும்ப நலம்ங்கிறது ஒரு பெண்ணின் சார்ந்ததா இருக்கு. ஸோ ஒரு பெண்ணிற்கு தேவையான அனைத்து வகை நலன்களையும் வந்து தமிழக அரசு வந்து குடும்ப நல டிபார்ட்மெண்ட் மூலமா செஞ்சுட்டு இருக்கு.
0: ஃபேமிலி பிளானிங் அப்படின்னா குடும்பத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, இல்லைங்களா?
1: இல்ல, ஃபேமிலி பிளானிங் தான் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது. ஆனா அடுத்தது வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு மாறி இருக்கு. அதாவது குடும்ப நலம், ஒரு நலத்தை வந்து ஒரு குடும்பத்திற்கு உண்டாக்குவது பெண்ணா இருக்கனால நம்ம வந்து பெண்ணுக்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறோம். அதுக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து குடும்பத்தை கட்டுப்படுத்துறது அல்ல, அவ்வளவு குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை உடம்பு உடல் நலம் சார்ந்து செய்து கொடுப்பதுதான் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்.
0: இப்ப பெண்கள் வந்து நம்ம சமுதாயத்துல பார்க்கும்போது ஒரு பீரியட்ல வந்து, அதாவது அந்த அளவுக்கு நோய்கள் தாக்கம் இல்லை, இப்போ வந்து அது அதிகரிச்சுட்டு வருதோ அப்படின்றது தான். ஏன்னா பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளில் நம்ம இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸு, இல்லைனா அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு, அவங்க உடுத்தக்கூடிய உடைகள், இது எல்லாமே மாற்றம் வர்றதுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் பல விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு, இல்லைங்களா?
1: கண்டிப்பாக சார். ஏன்னா முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல் சொல்லுவோம், அந்த வாழ்வியல் வந்து இப்போ முற்றிலுமாக மாறுபட்டிருக்கு. இப்ப வேலைக்கு போற பெண்கள்லாம் டைட்டா ஜீன்ஸ் போடுறது, நேரத்துக்கு சாப்பிடாம கண்ட நேரத்துல பசி எடுத்த நேரத்துல ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த பசிய மறக்கடிக்கிறது, அந்த வேலை பளுல ஸ்ட்ரெஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ்ல மன அழுத்தம் அதிகமாயிருது. இதனால ரெகுலரா செக்ரேட் ஆக வேண்டிய ஹார்மோன்ஸ் எல்லாம் டிலேட் ஆகி இந்த பிசிஓஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகுது.
0: ஆனா அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த டைட்டா இது பண்ணும் போது உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு அது வந்து நல்லது இல்ல அப்படின்றத சொல்றீங்க இல்லைங்களா?
1: கண்டிப்பாக சார், ஒவ்வொருத்துக்கு ஒரு வெப்பம் தேவைப்படுது. நீங்க டைட்டா போடும் போது அதற்கு தேவையான வெப்பத்தை நீங்க அதிகரிக்கிறீங்க, கண்டிப்பாக அதனுடைய ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கப்படும்.
0: இப்போ அதுல வந்து நம்ம முக்கியமா பாக்குறோம் அப்படின்னா, நம்ம அவங்க இப்போ யங்ஸ்டர்ஸில் வந்து அது இளம் வயதுலேயே அந்த என்னைக்கு அந்த பியூபர்ட்டி இதோ அன்னையிலேருந்தே அது ஆரம்பிச்சிருது இல்லைங்களா?
1: பியூபர்ட்டிக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருது சார். ஏன்னா சிறு வயதுலேருந்து இப்போது பேரண்டிங் என்னன்னா, நல்லா சாப்பிடணும் குழந்தை, நல்ல கொழு கொழுன்னு இருக்கணும் அப்படின்னு தேவைக்கு அதிகமான உணவுகளை திணிக்கிறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி தந்து பழக்கிறாங்க. அப்படியே சாப்பிட்டு வளர்ந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அளவுக்கு மேல உடனடியா வெயிட்ட குறைக்கணும் அப்படிங்கறது அந்த அடலசன் பீரியட்ல அவங்களுக்கு தோணுது. அப்போ அந்த உடலை குறைக்கிறதுக்கும் சீக்கிரமா உடலை குறையணும் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்ஸ் அந்த மாதிரி வழிமுறைகளை நாடி போறாங்களே தவிர, ரெகுலரா குறைக்கணும், உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால சின்ன வயதுல இருந்தே அவங்களை வந்து பழக்கணும்.
0: கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மை. நம்ம ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நமக்கு இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறவங்க ரிட்டையர்ட் ஜேடி புஷ்பராணி அவங்களோட தான் நான் பேசிகிட்ருக்கோம். அவங்ககிட்ட தொடர்ந்து பேசலாம். நம்ம பாடலுக்கு முன்னால் சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இப்போது பெண்கள் வந்து அவங்க உடை உடுத்துறதாகட்டும், அதே நேரத்தில் அவங்க உண்ணக்கூடிய உணவாகட்டும், இதில் வந்து இந்த மாற்றங்கள் அவங்களுடைய உடல் ரீதியான அவங்களுடைய மாற்றத்தை நிறைய ஏற்படுத்தியிருக்கு இல்லைங்களா?
1: கண்டிப்பாக சார். உடம்புங்கிறது எப்பயுமே தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும். அப்படியும் ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளே தான் நம்மளோட உடம்ப டேமேஜ் பண்ணிக்கிறோம். நமக்கு ஒரே ஒரு உடம்பு கொடுத்துருக்காரு. அந்த உடம்பையே நம்ம சரியா பாத்துக்க முடியலன்னா மத்தவங்களை நம்ம எவ்வளவு பார்த்தாலும் என்ன பிரயோஜனம்? மொபைல வந்து கம்மி சார்ஜ் இருந்தாலும் வேலை செய்யும், ஆனா கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிடும். அதனால ஆனா நம்ம உடம்ப வந்து கொஞ்சோண்டு சக்தி இருந்தாலும் வேலை செய்யும், ஆனா சீக்கிரம் போயிடும். அப்ப நம்ம எப்பயுமே 100% சார்ஜ்ல வச்சுக்கணும்னா நம்மள நாமளே புதுப்பிச்சுக்கணும். அது வெளியில எவ்வளவு கிரீம் போட்டாலும், ஆன்டி ஏஜிங் சீரம் போட்டாலும், கொலாஜின் பவுடர் சாப்பிட்டாலும், சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும் பத்தாது. உடம்பு உள்ள இருந்து சரியான விகிதத்துல நம்ம உடம்ப புதுப்பிச்சுக்கணும்.
0: நீங்க
1: பெண்கள்ங்கிற முறையில ரொம்ப முக்கியம்.
0: நீங்க அதாவது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வைஸ் இருந்தாலும் சரி, இல்லைன்னா பர்சனலா நிறைய பேஷண்ட்ஸையும் நீங்க சக ஊழியர்கள் அதாவது மற்ற டாக்டர்ஸ் கூடயும் பழகிருப்பீங்க. இந்த மாதிரி இந்த சில விஷயங்கள்ல கொஞ்சம் இந்த மாதிரி எனக்கு மறக்க முடியல அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி நீங்க பார்த்த பேஷண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது மற்றவங்க சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி, இந்த அதாவது பேஷண்ட் டாக்டர் அந்த அதுக்கு இடையில இருக்கக்கூடிய சில ஏதாவது முக்கியமான மறக்க முடியாத அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: மறக்க முடியாதுதான். நீலகிரி மாவட்டத்திலேயே நாங்க வந்து நிறைய இன்டீரியர் போய் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தெரியவே இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஸ்கீம் இருக்கு, தமிழக அரசு இலவசமா உதவி செய்து அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல. நான் வந்து இன்டீரியரா இருக்கிற ஒரு ரொம்ப தூரம் போனோம், நான் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணதில்லை மலையில. அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு அவேர்னஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்காக போனோம். சோ அந்த பொண்ணு வந்து எங்க அம்மா வந்து பாருங்க அப்படின்னு கூட்டின்னு போனாங்க. அது வந்து ஒரு அந்த ஊர்ல குடிசைகள் தான். அப்போ வந்து அந்த அந்த பெண் வந்து மல்டி டெலிவரி மல்டி பேரண்டிங் சொல்லுவோம், அதாவது 5 குழந்தைகள் பிறந்துருச்சு. அவளுக்கு ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா வெறும் 4 grams. அப்ப நாங்க உடனடியா அவளை வந்து எங்க வாகனத்திலேயே கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி அவளை நல்லபடியா ஆக்கணும். அது வரையும் அவளால சுறுசுறுப்பா வேலை செய்யவே முடியாது, எப்பயும் சோர்ந்தே படுத்திருப்பாங்க. அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நல்லா வாழ முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நன்றி சொன்னாங்க. இன்னொரு பேஷண்ட் வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அப்போ நாங்க கிளாஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு எடுக்கும் போது அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தும் போது அவளால படிக்க முடியல அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு AFHC ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அடலசன் ஃப்ரெண்ட்லி ஹெல்த் ப்ரோக்ராம். அதுல வந்து அவளுக்கு தனியா கூட்டிட்டு போயிட்டு கவுன்சிலிங் கொடுத்து அவ 10th ஸ்டாண்டர்ட்ல அவளை பார்த்து பேசின, 12th நல்ல மார்க் எடுத்து MBBS சீட் கிடைச்சு திருப்பி வந்து அவ தேங்க்ஸ் சொல்லிட்டு போனான். இந்த ஒரு லைஃபையே எங்களால சின்ன சின்ன விஷயங்களால மாத்த முடியுது அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மறக்க முடியாத விஷயமே.
0: பர்டிகுலராக கவர்மெண்ட்டில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அந்த பழங்குடியினருக்கு நிறையா ஸ்கீம்ஸு அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியுறது இல்லை இல்லைங்களா?
1: ஆமாங்க. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க இன்டீரியராக இருக்கிறது ஒரு விஷயம், ஊடகங்களை நம்ம நிறைய பேசுவோம். இப்போ கூட நீங்கள் ஸ்நேகிதி மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயம் அவங்களுக்கு போய் சேரலை. இப்ப நாங்க வந்து ஃபீல்டு ஒர்க் மூலமா அவங்களை போய் நேர்ல பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்க கணக்கு எடுக்கிறோம். இந்த இந்த ஊர்ல இத்தனை லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு நாங்க கணக்கெடுக்கும் போது அந்த லேடிஸ்க்கு உண்டான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகுதான்னு பார்க்கும் போதுதான் அந்த எஸ்டி பீப்புள் சொல்லப்படுகிற பழங்குடியினருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. அதனால நாங்க அவங்கள நாங்க பார்த்து பேசும்போது எங்களுக்கு ஒரு மனநிறைவும் வருது.
0: இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம அதாவது 30 வயசுக்கு மேலே வரும்போதே இந்த மாதிரி தொற்றா நோய்கள் நான் கம்யூனிக்கபிள் நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த மாத்திரையே வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது, அப்படி ஒரு உடம்புல நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு டாக்டராக இருந்து அந்த அனுபவத்தில் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? டேப்லெட்டே நான் வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காலேஜ் படிக்கிற பெண் நினைக்கிறா அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 35 வயசுக்கு மேலே ஆகும்போது நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த பேசிக்காக ஒரு ஃபவுண்டேஷனில் நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஒரு ஹெல்த்தை வந்து எப்படி கவனிச்சுக்கணும்? எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது, ஒரு டாக்டர் ஹைதராபாத்தை சேர்ந்த டாக்டர், அவங்க வந்து 92 வயசுலேயும் இன்னும் சர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அந்த லைஃப் ஸ்டைலெல்லாம் அந்தளவுக்கு ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் அப்படி இருக்குவாங்க. அப்போது அந்த மாதிரினும் போது இளம் வயசுலேயே அதுக்குரிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் எடுத்தால் தான் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லா குடும்பத்தையும் அவங்களையும் காப்பாற்ற முடியும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக. இப்போது கம்பராமாயணத்தில் தசரதன் வந்து பார்க்கும்பொழுது அவனுடைய முன்முடி நரைக்க ஆரம்பிச்சிரு அப்படிங்கும்போது அவன் நினைக்கிறான் நமக்கு முதிய பருவம் வர ஆரம்பித்து விட்டது, அதனால நமது ராமனுக்கு நம்ம பட்டம் சூட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த நரை முடிங்கிறது இப்ப எல்லாம் முன்னாடியே வந்துருது, நிறைய பேருக்கு மறதி அதிகமாகுது, தோல் வந்து லூஸ் ஆகுது, சுருக்கங்கள் வருது, கண்ணை சுத்தி சுருக்கங்கள் வருது, கருவளையம் வருது. இதெல்லாம் நீங்க வயதா போகுது அப்படிங்கறதுக்கு அர்த்தம் இல்ல, நீங்க வயசாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. உங்க வயதாக போது நீங்க ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்க உடம்ப, நம்ம உடம்பு நமக்கு அறிகுறியா கொண்டு
0: கவனிப்பா அப்படின்னு சொல்லுது.
1: ஆமா, கவனிப்பா அப்படிங்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வயதாவத நம்ம தள்ளி போட முடியாது, ஆனா அந்த வயதாகிற தோற்றத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து நம்மளுடைய உணவு பழக்கம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். இப்போ உடம்பு வந்து 28 நாள்ல வந்து ஒவ்வொரு செல்ஸும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. அப்போ அந்த புதுப்பிக்கிறதுக்கு தேவையான உணவுகளையும் நம்ம சொல்லணும். அப்ப மெயினா நம்ம என்ன பண்றோம்னா இந்த சர்க்கரை சேர்த்த உணவுகள் எல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது. குளுக்கோஸ் நமக்கு வேணும் தான், ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லா வகையான உணவையும் குளுக்கோஸா மாத்தி தான் உடம்பை தன்னை எடுத்துக்குது. இப்ப பெட்ரோல் வந்து வண்டி ஓடுறதுக்கு வேணும், ஆனா அந்த பெட்ரோலே நிறைய ஊத்துனீங்கன்னா எரிஞ்சு போயிடும். அந்த சர்க்கரை வந்து கம்மியா சேர்த்துக்கணும், ஏன்னா 1/3 ஆஃப் சுகர் வந்து ஃபர்ஸ்ட் பிரெயினுக்கு தான் போகும். அந்த பிரெயின்க்கு போகாம இருந்ததுன்னா நீங்க சாப்பிடாம இருந்தேன்னா உடம்பு சோர்ந்து போயிடும், டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா பிரெயினுக்கு வந்து அந்த சாப்பாடு தேவையான குளுக்கோஸ் போகல, அதனால சாப்பிடணும், ஆனா அளவா
0: சாப்பிடணும்.
1: அதிகமான மன அழுத்தம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா உடம்புல இன்ஃபிளமேஷன் உருவாகுது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உருவாது, கார்டிசால்ங்கிற ஹார்மோன் அதிகமா உற்பத்தி ஆகுது, உடம்புக்கு தேவையான கொலாஜன்ங்கிற புரோட்டீன் வந்து அதிகமா பிரேக் ஆகுது. சோ இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சில உணவு வகைகளை வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். இதெல்லாம் நமக்கு இருக்கிற விஷயம் தான், ஆனா நம்ம புறக்கணிக்கிறோம். சின்ன விஷயம் தானே, நான் அலட்சியமா விடுறோம். ஆனா அந்த முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன், இந்த முருங்கைக்கீரை தி பெஸ்ட். அதுல வந்து விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இந்த விட்டமின் சி தான் அந்த ஏஜிங் ஆவர்த்து தடுக்கிறதுக்கு முக்கியமான விட்டமின். சோ அதுல முருங்கைக்கீரையில நிறைய இருக்கு, அதனால கண்டிப்பா முருங்கைக்கீரை எடுத்துக்கோ. அப்புறம் இந்த கருப்பு உளுந்து இருக்கு பாருங்க, இந்த தோல் சுருக்கெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். அதனால அந்த கருப்பு உளுந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதிகமா இப்ப சாப்பிடுற நெல்லிக்காய், அந்த கொலாஜின் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. இந்த ஹேர் லாஸ், கீழ எலாஸ்டிசிட்டி, அது அந்த நெயில் எல்லாம் வளர்றதுக்கு இதுக்கெல்லாம் கொலாஜின் இருக்கு. கொலாஜின் பவுடர் நிறைய பேர் எடுக்கிறாங்க இப்போ, அதெல்லாம் தேவையில்லை. நெல்லிக்காய் சாப்பிடுங்க, ஆரஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் இந்த உடம்பு வலி வந்து இந்த வயசானவங்களுக்கும் இந்த சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு இப்ப உடம்பு வலி, கை வலி, கால் வலிங்கிறாங்க, அதுக்கு வந்து மெக்னீசியம் கண்டிப்பா வேணும், ஒமேகா 3 ஜிங்க் வேணும். இது மூணுமே பூசணி விதையில நிறைய இருக்கு, அதனால இந்த பூசணிக்காய் விதை கண்டிப்பா சாப்பிடணும், பம்கின் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கருவேப்பிலை நம்ம சாப்பாட்டுல தூக்கி போட்டுறோம், ஆனா அந்த கருவேப்பிலைதான் உங்க ஹேர் லாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னா கண்டிப்பா நீங்க சாப்பிடுவீங்க.
0: எடுத்து இலையில ஒரு ஓரத்துல இந்த கருவேப்பிலைய வச்சிடாம அந்த இலையும் நம்ம உபயோகப்படும். நிகழ்ச்சியுடைய நிறைவு நேரத்துக்குள்ள நெருங்கிட்டு இருக்கு மேடம், ரொம்ப டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்துல உங்க கூட பேசுவோம். அதே நேரத்துல இன்னும் நாளையில இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு மாசம் பூரா நம்ம நியூட்ரிஷனல் மந்த் வருது, நியூட்ரிஷனல் வீக் வருது. அதுல கண்டிப்பா இதை பத்தி பேசணும், பேசிட்டு இருக்கிறோம், பேசிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய டிப்ஸ், அது போக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாமே நம்ம ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணீங்க. நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் உங்களுக்கு மிக்க நன்றி.
1: மிக்க நன்றி. ஸ்நேகிதி மூலமா ஒரு சின்ன சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இது நடத்தின உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: தொடர்கிறது தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல்கலைக்கழகத்தில் உள்ள மகாத்மா காந்தி கல்வி மையத்தை தாம் பார்வையிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசப்பிதா காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த மையம் வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவை பற்றி கற்றுக்கொள்வது உஸ்பெகிஸ்தான் மாணவர்கள் ஆர்வமுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இப்பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்திய கல்வி முறை கட்டமைப்பையும் தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருக்குறளின் சிறப்பையும் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து ஒவ்வொரு தமிழருக்கும் பிரதமர் பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் இன்றும் ஆன்மீக தத்துவம் நடைமுறை வாழ்க்கை என அனைத்து துறைகளிலும் உத்வேகத்தை அளித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டதையும் தமது பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழின் செழுமையையும் திருவள்ளுவரின் பேரறிவையும் உலகெங்கும் கொண்டு செல்லும் முயற்சியை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். உலகளாவிய அரசியல் பிரச்சினைகள், விநியோக சங்கிலி மற்றும் இடர்பாடுகள் உள்ளபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து பாதிப்புகள் உள்ளபோதிலும் இந்தியாவின் முக்கிய பொருட்களான கச்சா எண்ணெய், பெட்ரோலியப் பொருட்கள், உரங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படாது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்தபோதிலும் இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் குறைந்த விலைக்கே அவை விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். முதலீடுகளை அதிகரிக்க முறையான சீர்திருத்த நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரணாப் முகர்ஜி சிறந்த நிர்வாகியாகவும் கல்வியாளராகவும் நாட்டிற்கு சேவை செய்யும் உறுதியுடன் செயல்பட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். அவரது அரசியல் வாழ்வில் அரசியல் அமைப்பு மாண்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் தேசப்பற்றையும் அறிவாற்றலையும் அனுபவத்தையும் போற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கான சேவையில் அயராத அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றியவர் டாக்டர் பிரணாப் முகர்ஜி என்றும் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். விதி 110 கீழ் பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயில் இருந்து 41 ரூபாயாக ஏற்கனவே அறிவித்திருந்ததை ஏற்று மேலும் 3 ரூபாய் உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பால் கொள்முதல் விலை உயர்வால் அரசுக்கு கூடுதலாக ஆண்டுக்கு 720 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் செமிகண்டக்டர் மற்றும் மின்னணுவியல் உற்பத்தி பூங்கா 175 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர் கோயம்புத்தூரில் டிஜிட்டல் நிதி மையம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மண்டலத்தில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு தமிழகத்திலிருந்து 305 பேர் சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் 270 பேர் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் 84 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அவர்களது குடும்பத்தினர் விரும்பினால் அரசு செலவில் அவர்களை நேபாளம் அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் பேசும் உறுப்பினர்கள் அவையின் மாண்பு மற்றும் கண்ணியத்தை காக்கும் வகையில் பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். உறுப்பினர்கள் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய பிறகும் ரீல்ஸாக இது சுற்றி வருவதை சில உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். அது தொடர்பாக விரைவில் உரிமைக்குழு நியமித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பேரவைத் தலைவர் தெரிவித்தார். இந்த வார இறுதிக்குள் பேரவையின் பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதில் 8 முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக 4 முழ வேட்டிகளாக உற்பத்தி செய்து வெளுக்கப்பட்ட வேட்டிகளாக பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். இந்த நிலையை அரசு எடுத்திருப்பதால் நெசவாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார். கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட வேட்டி சேலைகள் பயனாளிகளிடையே போதிய வரவேற்பின்மை இருந்ததால் பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் இன்று பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள சோழர் கால செப்பேடுகளை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதனை தெரிவித்த அமைச்சர் நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டு இந்த செப்பேடுகள் வைக்கப்படும் என்றும் கூறினார். பணிகள் முடிவடைந்தவுடன் இந்த அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சம்புவராயருக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கு மதுரை காந்தி அருங்காட்சியகத்தை விரைவில் திறப்பது, தஞ்சையில் உள்ள சோழர் கால அருங்காட்சியக பணிகளை முடிப்பது போன்ற நடவடிக்கைகளை அரசு முழு முயற்சி எடுத்து வருவதாகவும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பேரவையில் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள், ரெயின்கோட் மற்றும் புதிய வாகன வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானில் இஸ்லாமிய புரட்சி படைக்கு சொந்தமான 2 ஏவுகணை வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவத்தினர் தெரிவித்தனர். ஹோர்மூஸ் பகுதியில் வரும் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஈரான் ராணுவம் மேற்கொண்டிருந்ததாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் நாட்டு வானொலி விடுத்துள்ள செய்தியில் இந்த சம்பவத்தில் ஈரானிய ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் சில உயிரிழப்புகள் நேரிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில் கன்னிவெடி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் கப்பல் மற்றும் படகுகள் கண்டறியப்பட்டு அழிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50. ஊட்டி எஃப்எம் 101.8
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
2: வட்டார மருத்துவ மையங்கள் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் வாக்குப்படி, ஒரு மனிதனின் ஆன்மாவும் அவனது சிந்தனையும் வளர வேண்டுமானால் முதலில் அவனது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதேபோலத்தான் ஒரு தேசத்தின் பொருளாதாரமும் வலிமையடை வேண்டுமானால் அந்த நாட்டின் சுகாதார கட்டமைப்பு உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இந்தியா இன்று உலக அளவில் குறைந்த செலவில் உயர்தர மருத்துவ சிகிச்சைகளை வழங்கும் ஒரு முதன்மையான நாடாக வளர்ந்து வருகிறது. இந்த வலிமையை பயன்படுத்தி இந்தியாவை உலகளாவிய மருத்துவ மதிப்புடைய சுற்றுலா மையமாக மாற்றுவதற்காக மத்திய அரசால் 2026-27 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் வட்டார மருத்துவ மையங்கள் திட்டம். இத்திட்டம் வெறும் புதிய மருத்துவமனைகளை கட்டுவது மட்டுமல்ல, உலகத்தரம் வாய்ந்த பல்வேறு மருத்துவ சேவைகளை ஒரே கூரையின் கீழ் ஒருங்கிணைக்கும் ஒரு மாபெரும் உத்தியாகும். இத்திட்டத்தின் கீழ் மாநில அரசுகளின் பங்களிப்போடு முதற்கட்டமாக நாடு முழுவதும் 5 வட்டார மருத்துவ மையங்களை அமைக்க மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. இத்திட்டம் முழுக்க முழுக்க பொது தனியார் கூட்டுறவு என்ற உன்னத முறையில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் அரசின் வழிகாட்டுதலும் தனியார் துறையின் அதிநவீன தொழில்நுட்பமும் கைகோர்க்கின்றன. இந்த மையங்கள் சாதாரண மருத்துவமனைகளாக செயல்படாமல் நவீன சிகிச்சை, மருத்துவ கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் அனைத்தையும் தன்னுள் கொண்ட ஒரு முழுமையான மருத்துவ வளாகமாக திகழும். உலக நாட்டு நோயாளிகளை ஈர்க்கும் வகையில் இந்த 5 மையங்களும் 5 பிரதான உள்கட்டமைப்புகளை கொண்டிருக்கும். இங்கு அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், உலகத்தரம் வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நோய் கண்டறியும் கருவிகள் மற்றும் உலக புகழ்பெற்ற மருத்துவர்களின் சேவைகள் உறுதி செய்யப்படும். இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், யோகா, இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி போன்ற சிகிச்சைகளுக்கென தனிப்பிரிவுகள் இந்த வளாகங்களுக்குள் அமையும். இத்துடன் இணையாக உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ மையத்துடன் இணைந்து இந்த பாரம்பரிய முறைகளுக்கு அறிவியல் பூர்வமான சான்றிதழ்களும் வழங்கப்படும். வெளிநாட்டு நோயாளிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் இந்தியாவிற்குள் நுழைவது முதல் அவர்களுக்கான தங்குமிடம், மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் விசா போன்ற அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்யும் பிரத்யேக வசதி மையங்கள் இங்கு செயல்படும். அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு மற்றும் முதியோர்களுக்கான இயற்கை சூழலுடன் கூடிய உடற்பயிற்சி மற்றும் மனநல மறுவாழ்வு மையங்கள் உலக தரத்தில் அமைக்கப்படும். நமது நாட்டில் இதுவரை மருத்துவ சுற்றுலா என்பது டெல்லி, மும்பை, சென்னை போன்ற முதன்மை பெருநகரங்களை மட்டுமே நம்பியிருந்தது. இதனால் இந்த நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் மக்கள் நெரிசல் மிக கடுமையாக அதிகரித்தது. இந்த 5 வட்டார மருத்துவ மையங்கள் அமைக்கப்படுவதன் மூலம் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் மருத்துவ கட்டமைப்பு பல மடங்கு உயரும். இதனால் பெருநகரங்களின் சுமை பெருமளவு குறையும். இத்திட்டம் மருத்துவ சுற்றுலாவை வெறும் மருத்துவமனை வருகை என்ற நிலையிலிருந்து மாற்றி ஆரம்ப கட்ட பரிசோதனை முதல் சிகிச்சை மற்றும் முழுமையான உடல் நல மீட்பு வரை உலகத்தரம் வாய்ந்த ஒரு முழுமையான ஆரோக்கிய பயணமாக மாற்றுகிறது. தற்போது இந்தியா உலகளாவிய மருத்துவ சுற்றுலா குறியீட்டில் 10வது இடத்தில் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா இப்பட்டியலில் முதல் 3 இடங்களுக்குள் முன்னேறி பில்லியன் கணக்கான டாலர் அந்நிய செலாவணியை ஈட்டும். வட்டார மருத்துவ மையங்கள் திட்டம் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ அறிவையும் நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தையும் ஒன்றிணைத்து உலகிற்கு நாம் வழங்கும் ஆரோக்கிய கொடை. நமது நாட்டின் திறமையான மருத்துவர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அறிவியல் அறிஞர்களின் கூட்டு முயற்சியால் உலகளாவிய மருத்துவத்துறையின் முதன்மை தலைவனாகவும் உலக மக்களின் ஆரோக்கிய புகலிடமாகவும் நமது பாரதம் திகழும் என்பது உறுதி.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை வட்டார மருத்துவ மையங்கள் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
0: தொடர்கிறது மெல்லிசை பாடல்.

நேரம் 1:20. ஊட்டி எஃப்எம் 101.8 வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் பன்மொழி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

நேரம் 1:40. வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நீங்கள் எங்கள் கூட பேசலாம். பல விஷயங்களை நாங்கள் உங்ககிட்ட கேட்க போகிறோம். சாதாரண விஷயங்கள் தான். 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேசலாம். ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. இன்று பிற்பகல் 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சிகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், கறவை மாடுகளுக்கான பசுந்தீவனம், இடுபொருட்களின் விலை ஆகியவை அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களின் நல சங்கங்களின் கோரிக்கை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 720 கோடி ரூபாய் கூடுதல் செலவு பிடிக்கும் என்றும் கூறினார்.
1: பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் 1க்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அறிவித்துள்ளதை தொடர்ந்து மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாயாக வழங்கவும் தற்போது அரசு முடிவு செய்துள்ளது. பால் கொள்முதல் விலை உயர்வினால் ஏற்படும் செலவினத்தை ஆவின் நிறுவனத்திற்கு அரசு ஈடு செய்து வழங்கும்.
0: அவைவிதி 110 கீழ் பல்வேறு அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், எரிசக்தி துறை சார்பில் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பின் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். தூத்துக்குடி அனல் மின் நிலைய வளாகத்தில் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகளுடன் 1,600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு புதிய சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் நிலையம் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்றார். 1,762 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்துறை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகண்டக்டர் மின்னணு உற்பத்தி பூங்கா நிறுவப்படும். கோவையில் டிஜிட்டல் நிதி தொழில்நுட்ப மையம் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை அருகே செம்மஞ்சேரி பகுதியில் உலக தரத்திலான சர்வதேச விளையாட்டு மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படவில்லை என்று பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இம்மையம் 46 வகையான விளையாட்டுகளை உள்ளடக்கிய விளையாட்டு மையமாக உலக தரத்தில் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இதுவரை 220 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும், 84 பேர் பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும், அவர்களை கண்டறியும் நடவடிக்கைகளை அரசு விரைந்து மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக மாநில பள்ளிக்கல்வி செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் சீருடைகள், ரெயின்கோட், புதிய வாகன வசதிகள் போன்றவை செய்து கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பணி நிரந்தரம், ஊதியத்துடன் கூடிய ஒருநாள் விடுப்பு, மகப்பேறு விடுப்பு போன்ற கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் கலந்தாலோசித்து தூய்மை பணியாளர்களின் நலன்கள் காக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொங்கல் பண்டிகை இலவச வேட்டி சேலை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 8 முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக 4 முழ வெளுக்கப்பட்ட சேட்டிகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், இந்நடவடிக்கையால் நெசவாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். முதற்கட்டமாக மதுரை தேனி மாவட்டங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். திருச்சி நகரிலிருந்து வயலூர் முருகன் திருக்கோவிலுக்கு செல்லும் சாலை திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றார். பிரதமரிடம் ஒப்படைத்துள்ள சோழர்கால ஆணைமங்கல செப்பேடுகள் விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்று நாகையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்படும் என்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்தார். அரூர் தொகுதி தீர்த்தமலை அருள்மிகு தீர்த்தகரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக உரிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றவும் தொலைநோக்கு பார்வையுடன் அரசு ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் கேள்வி நேரத்தின் போது பேரவையில் அவர் பதிலளித்தார். சமூக நலக்கூடங்கள் தேவைப்படும் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் சமூக நீதித்துறையின் சார்பில் அவை கட்டித்தரப்படும் என்று இத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் 11.64 கோடி ரூபாய் நிதியில் 9 புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், கள்ளக்குறிச்சி, திருத்தணி சர்க்கரை ஆலைகளில் நவீன சுழல் வடிவ கரும்பு பிரித்திறன் இயந்திரம் மற்றும் மின் மோட்டார்கள் 8.58 கோடி ரூபாய் நிதியில் நிறுவப்படும் என்றார். செங்கல்ராயன், திருத்தணி, வேலூர் மற்றும் பெரம்பலூர் சர்க்கரை ஆலைகளில் தலா 2 வடிகலன் பகுதிகள் 6 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி மயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சி மையம் அமைக்கப்படும் உள்ளிட்ட 34 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வினோத் இன்று வெளியிட்டார். மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட இத்துறைக்கான அமைச்சர் திரு விக்னேஷ், கள்ளச்சாராயம், கள்ள மதுபான விற்பனையில் ஈடுபட்டு சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையாகி மனம் திருந்தியவர்களுக்காக வழங்கப்படும் மறுவாழ்வு நிதி 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பேரவையில் அறிவித்தார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தொடர்பாக மானிய கோரிக்கையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, தமிழ்நாட்டில் நகர்ப்புற பகுதிகளில் 300 குழந்தை மையங்களுக்கான கட்டிடங்கள் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை பிரிவு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வகை செய்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கர் உலகளாவிய பார்வையுடன் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரிய மரபுகளை முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தான், ரஷ்யா, ஈரான், அர்மேனியா நாட்டு தலைவர்களுடன் இன்று பைஷக்கில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். நாளை 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். முன்னதாக பைஷக்கில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பிரதமர் கலந்துரையாடினார். அம்மக்களின் ஆற்றல் உத்வேகத்தை பாராட்டிய பிரதமர், இந்தியா கிர்கிஸ்தான் இடையே இணைப்பை வலுப்படுத்துவதில் அவர்களின் பங்களிப்பை எடுத்துரைத்தார். பைஷக்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் பிரதமர் அஞ்சலி செலுத்தினார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது சேலம் செய்தியாளர் கூறுகிறார்.
2: மேட்டூர் அணை மூலம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் வலது கரையில் நாளை காலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மின் விசையை இயக்கி மேல்மட்ட மதகு கதவு உயர்த்தி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். முதலமைச்சரின் வருகை மற்றும் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்கப்பட உள்ளது முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகளில் நீர்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோவை மண்டல ஐஜி தலைமையில் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேரோட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என்று எமது தூத்துக்குடி செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் மற்றும் உதயமாறாண்ட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் 2 பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தருமபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:56. ஊட்டி FM 101.8. திரைப்பட பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் காட்டுநாயக்க என மக்களின் பாடல்கள் மற்றும் இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காணவும்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
3: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பூவையர் உலகம். நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நம்மளுடைய இளைய தலைமுறையினருக்கு, பெண்களுக்கு, குறிப்பாக இளம் பெண்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அனுபவங்கள், அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டிய வழிமுறைகள், எவ்வாறெல்லாம் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன, சரி பிரச்சனைகளே வராமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த சமூகம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெருக்கடியான சமூகம். யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்மை நாமே பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையில் ஒன்றா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விழிப்புணர்வை தரக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த பூவையர் உலகம் நிகழ்ச்சி. இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த அலுவலர் மதியொலி அவர்கள். அவர்கள் வந்து மலை மாவட்டத்திற்கு பணி மாறுதல் காரணமாக வந்திருந்தாலும் அவர்களுடைய அனுபவங்களும் நமக்கான விழிப்புணர்வு பாடங்களாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வரிசையில் அவர்களை நாம் நேர்முகமாக இன்று சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள், நீங்களும் நிகழ்ச்சியின் இணையலாம், இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: மேம், நீங்கள் வந்து இப்போது எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
1: நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் சார்.
0: காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வந்து சமவெளி பகுதிகளில் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நீலகிரி அப்படிங்கிறது ஒரு மலை மாவட்டம், இங்கே ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்கலாம். இந்த பணி சம்மந்தப்பட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே படித்ததுக்கும் இங்கே படிக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த அதை வந்து எந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க?
1: காஞ்சிபுரம்ன்ற போது காஞ்சிபுரம் அலுவலகத்தில் ஒரு 8 வருடங்கள் பணிபுரிந்தேன். அங்கிருந்து ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இரண்டும் சேர்ந்த கல்வி மாற்றினால அங்கே வந்து அதிகப்படியான வேலைப்பதும் இருக்கும். ரெண்டாவது, தேர்வு எழுதுகிற மாணவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும், பள்ளிகளோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கும்போது வந்து ஓடிக்கிட்டே இருப்போம், அந்த அளவுக்கு இல்லை. இங்கே நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களோட எண்ணிக்கையும் குறைவு தான், பள்ளிகளோட எண்ணிக்கையும் வந்து மிக குறைவு தான். ஆனால் அங்கே விட எனக்கு இங்கே நிறைய சவால்கள் இருக்கிறதா எனக்கு தோணுது.
0: ஆ, இந்த சவால்கள் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது?
1: சவால்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பணியிடம் பர்சனலாக பார்க்கும்போது அந்த காலநிலை மாற்றம் ஒன்று, அது மிகப்பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு மழை பெஞ்சாலே லீவு விடுற, அந்த விடுப்பு எடுத்துக்கிற ஒரு இதில் இருந்துட்டு வந்திருக்கோம். இங்கே எப்போவுமே வந்து மழையாகவே இருக்குது, அதிகப்படியான மழை பெஞ்சாலும் இங்கே வந்து ரெட் அலர்ட்னு சொன்னாலும் லீவு விடுறதில்ல. அது வந்து மிகப்பெரிய, முதல்ல வந்த உடனே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ரெண்டாவது, வழக்கமாக அங்கே நடக்கும்போது நாங்கள் வெயிலை குடித்து வளர்ந்தவர்கள்னு சொல்லலாம். இருந்த இதுக்கு முன்னே பணிபுரிந்த கடலூர், வேலூர் எல்லாமே வந்து வெயில் தான். எங்களுக்கு வெயில் வந்து பழகி போன ஒன்று. இங்கே 10 அடிக்கு மழை பெய்யுது, அதை தாண்டினா வெயில் வருது, அதுக்கப்புறம் சாரல் வருது. இதெல்லாம் வந்து ஒரு புது விதமான அனுபவங்களாக இருந்தது. அது கொஞ்சம் அதுக்கு ஒத்து போகிறதுக்கு நாள் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு ஆண்டுகள் மேலே ஆனதால் வந்து பழகிடுச்சு, இந்த காலநிலைக்கு பொருந்திக்கிட்டேன். பணியிட சூழல் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னே வந்து உதவியாளராக இருந்ததால் நான் பணிகளை எடுத்து செஞ்சிட்டு இருந்தேன், நிறைய மக்களோட கனெக்ட் இருக்கும். இங்கே வந்து நான் என்னோடய உதவியாளர்கள் வச்சு பணிபுரியதால் நிறைய வித்தியாசம் இருந்தது. இங்கே எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பள்ளிகளும் மாணவர்களும் அந்த தூரம் வந்து அதிகமாக இருக்குது, பள்ளிகளுக்கான தூரம். அங்கே நான் ஒரு அதிகபட்சமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து நிறைய பள்ளிகள் இருக்கும், மாணவர்கள் இருப்பாங்க. நம்ம அதிகப்படியான மெனக்கெடல் தேவைப்படாதங்க. நான் 10 பேருக்கும் சேர்ந்து ஒரே தடவை சொன்னால் போதும். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப தொலைவு ஒரு காரணம். இங்கே இருக்கிற அந்த காடுகளுக்குள்ளே இருக்கிற பள்ளிகள், முக்கியமாக வந்து இந்த பழங்குடியின உறைவிட பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நிறைய விவரங்கள் வந்து அந்த அளவுக்கு குறைவாக இருக்குது. சரியாக அவங்களோட சந்தேகங்களை இது வரைக்கும் தீர்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சூழல் அமையலை அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்.
0: அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண் கல்வி அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் படிக்கும்போது இந்த பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களா, அல்லது நீங்கள் வந்து இல்லை நான் படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நீங்கள் படிச்சிங்களா, இல்லை உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க

0: இல்லை, என் பொண்ணு படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஊக்குவிப்பா.
1: நான் படிக்கும்போது அம்மா வந்து படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரியாத அம்மாவுக்கு அப்பா 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தார், அதுவும் வந்து தோல்வி அடைஞ்சவர். எனக்கு என்னென்னா, அம்மா வந்து எங்கள் பக்கம்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது தான் இது, நீங்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது தான் இதுன்னு சொல்லிட்டு உறவினர்கள்லாம் கொஞ்சம் விளையாட்டாக பேசுகிற மாதிரி பேசும்போது வருத்தமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அம்மாவுக்கு பிறந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு வேலையில் போய் உட்காரணும், இவங்க நம்ம பிள்ளைங்க இப்படி பாருங்கள், என் பொண்ணை நான் படிக்க வச்சுருக்கேன்னு அம்மா பெருமைப்படணும், அப்பா பெருமைப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ரெண்டாவது, அந்த அளவுக்கு எந்த ஒரு வசதிகளும் எட்டி பார்க்காத ஒரு கிராமம் காஞ்சிபுரத்தில், ஒரு கடைக்கோடி கிராமம்னு நம்ம வச்சுக்கலாம். அங்கே வந்து நம்மளை கைட் பண்ண ஆள் இல்லை. ஸோ எல்லாமே முட்டி மோதி தெரிஞ்சுக்கணும்னு போது ஒரு ஆர்வம், நம்ம ஏன் முதலாக இருக்கக்கூடாது இந்த கிராமத்துலேருந்து படித்து மேலே வரும்போது தைரியமாக அப்படின்னு இருந்தது. படித்து முடித்தவொடனே வழக்கமாக அப்போல்லாம் 18 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, அதை தான் பண்ணாங்க. சரி, நாமளும் நான் வழக்கம் போல் எல்லாரும் போலவே வந்து ஒரு ஆசிரியர் இதுக்கு படித்தா 18-19 நம்மளையும் தள்ளி விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம், அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு 4.5 வருஷம் படிக்கிற படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதனாலேயே ஒன்று தேர்ந்தெடுத்தேன். ரெண்டாவது, அங்கே வந்து மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு ரொம்ப குறைவு, எல்லா கிராமங்களுமே குறைவு, அங்கே இன்னும் குறைவு. அந்த நிறைய நம்ம அரசாங்க மருத்துவமனைகளுக்கு போகும்போது நடந்த நிறைய கசப்பான நிகழ்வுகள் வந்து இந்த மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஒன்று மருத்துவராகணும், இல்லை மருந்துகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு, அதை வச்சு படிச்சுக்கணும் அப்படின்னு படிக்கும்போது கொஞ்சம் மதிப்பெண்கள் குறைவாக எடுத்ததால் மருந்துகள் பற்றி வந்து படிக்க இது வந்து கடைசியில் அதுவும் சேர்ந்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கு
0: அதாவது நம்மை பொறுத்த வரையில் நான் வந்து ஒரு கிராமத்து பின்னணியிலேருந்து வந்திருக்கேன். இந்த கிராமத்து பின்னணியிலேருந்து வரும்பொழுது நீயும் உன்னுடைய குடும்பத்தார் செய்த அதே வேலையை தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சுற்றத்தில் இருக்கவங்க சொன்னால் கூட, இல்லை இல்லை நான் படித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவங்க அந்த காலகட்டத்திலேயே ஒரு விழிப்புணர்வோடு இருந்திருக்காங்க. நான் சாதாரண ஒரு படிப்பு எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன்னா 18-19 வயசில் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய இயல்பான திருமணம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலும் வந்துடும், அதனால் நான் கொஞ்சம் வந்து காலதாமதமான ஒரு நெடுநாளைய படிப்பை எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நாம் பாதுகாக்கிறது மட்டுமில்லை என்னுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. இந்த ஒரு முடிவு தாங்க வந்து பெண்களுக்கு இன்றைக்கி தேவை அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்க ஒரு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள்.

0: சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்தினுடைய ஒரு கடைக்கோடி கிராமத்திலிருந்து உங்களுடைய இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா 10th வரைக்கும் படிக்கிறோம், 8th வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், வரோம். ஆனால் அதை தாண்டி நம்ம ஒரு கல்லூரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கிராமப்புற பகுதியிலேருந்து நகர்ப்புற பகுதிக்கு வர வேண்டியிருந்தது. அப்போ அந்த கிராமத்து வாழ்க்கைக்கும் நகரத்து வாழ்க்கைக்கும் இருந்த வித்தியாசம் என்ன, அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க?
1: நான் படித்தது வந்து ஒரு உயர்நிலை பள்ளி, அதாவது இருபாலரும் படிக்கிற பள்ளியில் தான் படித்தேன். என்னோட அண்ணனும் அங்கே தான் படித்தாங்க. அங்கே படிச்சுட்டு 11ஆம் வகுப்பு காஞ்சிபுரம் தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலையில் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். அப்போ வந்து இந்தளவுக்கு இப்போ இருக்கிற இந்த ஷேர் ஆட்டோ அந்த வசதியெல்லாம் இல்லை, பேருந்துகளும் மிக குறைவு. அந்த கூட்டத்தில் நசுங்கி போய் வர்றதுக்கு நம்ம போய் படிக்கணுமா அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்தது. போராடி அப்புறம் ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் படித்த பள்ளிக்கூடம் வந்து என்னோடய ஊர்லேயே இல்லை, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நடந்து போய் தான் படிக்கணும், இல்லைனா சைக்கிள் எடுத்துகிட்டு போனோம். அந்த மாதிரி சூழலில் வந்து அப்போ மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தினாங்க, அதுக்கப்புறம் வந்து படித்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அதுக்கப்புறம் வந்து ஒரு டிகிரி படிக்கணும்னு எடுக்கும்போது, சாதாரண ஏதோ ஒரு டிகிரி பேருக்கு ஒரு டிகிரி படிங்க அப்படின்னும் போது எனக்கு அதில் உடன்பாடே ஏற்படலை. எல்லாரும் பண்ணுறதை நாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மற்றவங்களாம் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கும் போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வீம்பு சின்ன வயசுலேருந்தே அதிகம் எனக்கு. அதனால் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது போனேன். கடைசியில் எனக்கு கிடைச்ச கல்லூரி என்னுடைய ஊர்லேயே இருக்கிற கல்லூரி, அதுதான் கொஞ்சம் இதுவாக அமைஞ்சிடுச்சு. சரி, வேறு வழி இல்லை, இப்படியாச்சும் படிக்க விடுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அவங்களும் பேரண்ட்ஸும் வந்து சென்னையில் தான் போய் படித்தே ஆகணும், அங்கே கல்லூரி பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. நான் படிக்கும் நான் படித்தது வந்து இளங்கலை மருந்தியல், பி ஃபார்மசின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சென்னையில் போய் படிக்கிறதுக்கு யோசிச்சு உள்ளூர்லேயே இருக்குது, அப்போ இந்த கல்லூரியில் சேர்க்கலான்னு வீட்டில் நான் ஒன்று விட்டு கொடுத்தா நீங்கள் ஒன்று விட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு மனநிலை கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஊருக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டாங்க. அவ்வளோதான். அந்த இது வந்து முன்ன அந்த போக்குவரத்து வசதி வந்து இல்லை, அது ரொம்ப சிரமம். அந்த கூட்டத்தில் ஏறி இறங்கி வரும்போது நம்ம சந்திக்கிற பாலியல் சீண்டல்கள் உட்பட எல்லாமே, அது வந்து வெளிப்படையாக இப்போ பேசிடுவேன், அப்போ பேச முடியல. அந்த 16-17 வயசில் வந்து அதை பேசக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை. அதனால் வந்து 2வது கிராமங்கள் சொல்லிட்டு நம்மளோட உருவத்தை கேள்வி பண்ணுவாங்க, நம்ம பேசுகிற விதத்தை கேள்வி பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் திக்குவாக இருந்தது, அதையும் கேள்வி பண்ணுவாங்க. ஆண்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க, ஆண்கள் பார்த்தா கொஞ்சம் பயம், கை கால்லாம் நடுக்க எடுக்கும், அதெல்லாம் வந்து கேள்வி பண்ணுவாங்க. இதெல்லாம் தப்பிக்கணும்னா நம்ம இருந்த இடத்துலையே இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் தான். திரும்ப காஞ்சிபுரத்தில் 11வது சேர்ந்துட்டு ஒரு 3 மாதங்கள் படிச்சுட்டு திரும்ப நான் படித்த பக்கத்தில் ஐயங்கார்குளம்ன்ற ஒரு ஊரில் படித்தேன், அந்த ஊருக்கே திரும்ப வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொந்த ஊர்லேயே மறுபடியும் காலேஜின் போது எனக்கு வெளியில் அதிகமாக பயணிக்கிற வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு. சைக்கிள்லேயே வந்துட்டு காலேஜ் போயிட்டு வந்தேன். அதனால் அதிகமாக அந்த வெளி பகுதி அந்த கஷ்டம்லாம் அனுபவிக்கல. ஏன்னா சொந்த ஊர் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினப்பு அப்படி வந்துருச்சு. அதனால் அந்த அனுபவங்கள் இல்லை. வேலைக்கு சேர்ந்த பிறகு தான் நிறைய சிரமங்கள் சந்திக்க நேர்ந்தது.
0: அதாவது அந்த காலகட்டத்தினுடைய கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏன்னா சொந்த ஊர்லேயே தான் நான் படித்தேன், சொந்த ஊர்லேயே தான் நான் வந்து இருந்தேன். அதனால் எனக்கு பெரிய அளவில் வந்து பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும், இப்போ அந்த காலகட்டத்திலே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, பாலியல் சீண்டல்கள் முதல் கொண்டு நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், ஆனால் இன்றைக்கி அதை வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இன்றைக்கி இருக்குது, அன்றைக்கி இல்லை, பயந்த சுபாவத்தோடு நாங்கள் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த காலகட்டத்திலையும் பெண்களுக்கு இது போன்ற கொடுமைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்புகிறீங்களா?
1: நிச்சயமாக நம்புகிறேன். நம்ம நிமிர்ந்து நடக்கும்போது எதிராளி அந்த மாதிரி எண்ணங்கள் உடையவங்க வந்து ஒரு நிமிஷம் பின்வாங்குவாங்க. அந்த நிமிர்ந்து நடத்தல் இல்லாமல் இந்த வெக்கப்படுறேன், அச்சம் மடம் நானம்லாம் இதுவெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா, இந்த பொண்ணு எல்லாரும் மாதிரி இருந்தானே, இதை அணுகி பார்க்கலாமே, 2 வார்த்தை பேசுனா இந்த பொண்ணு அடுத்த செகண்ட் நம்ம பேசுறது என்னன்னு கேட்குமே, நம்ம ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாமேன்னு தான் எல்லா காலத்துலேயும் மக்கள் அப்படி தான் இருக்காங்க. எல்லாம் மாறல, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான், ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான். நம்ம சரியாக நடந்துட்டோம்னா அது கொஞ்சம் தள்ளி நிற்கணும் நெருப்பு போல் அப்படின்னு நம்மள அது தெளிவான பிள்ளை அப்படின்னு நினைக்கும். அதனால் அப்போருந்தே இந்த கீழே தரையை பார்த்து நடக்கிறத விட்டுட்டு நிமிர்ந்து எதிரே வர முகத்தை பார்த்து நடந்த பழக்கிறதால இப்போ சமாளிக்கிறேன்னு நினைக்கிறேன்.
0: அதாவது உங்களுடைய அந்த கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமப்புற பெண்கள் எந்த அளவுக்கு சாதுவாக இருக்காங்களோ அதே அளவுக்கு மனதைரியம் இருக்கிற பொண்ணுங்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு மன தைரியத்தோடு இருந்தீங்க, நான் இதை படிச்சுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எப்படி இருந்தது?
1: என்ன இது பண்ணோம்னா, இருபால படிக்கிற பள்ளின்னு சொல்லிட்டோம், இருந்தாலும் வந்து ஆண் பெண்கள் 2 பேருமே பேசக்கூடாது அப்படின்வாங்க. ஊருக்குள்ளே வந்து ஒரு தெரிஞ்ச ஒருத்தரோட நின்று பேசினாலே வந்து என்னென்ன அடுத்த அடுத்த செகண்ட் வேற எப்படியே போகிற மாதிரி கதைகள் கட்டுற காலம்தான். நின்று அப்போவே ஊருக்குள்ளே விசாரிப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் விசாரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழலை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம பயணிக்க போகிறது இவங்களோட தானே, இவங்களோட பேசாமல் எப்படி நமக்கு தைரியம் வரும்? எப்பவுமே விழாமலே விபத்தை சந்திக்காமலே நிதானத்தை எப்படி கற்றுக்கொள்வது? விழுந்து எழுந்தால் தானே என்னன்னு தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்க இதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னும் போது தான் நம்ம எதை தடுத்து நிறுத்திட்டே இருக்குமோ அப்போ தான் அந்த என்ன சொல்கிற அந்த அட்ராக்ஷன் அதிகமாகும் இன் ஃபேஷன் அப்படின்வாங்க. ஆனால் என்னோடய அப்பா என்னோடய அம்மா எல்லாமே வந்து அந்த வகையில் வந்து முற்போக்கு சிந்தனையாக இருந்தாங்க. நண்பர்கள் எனக்கு நிறைய இருந்தாங்க, எல்லாமே உறவுக்காரங்களும் கூட தெரிஞ்சவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு. ஸோ அப்போவே வந்து ஆண்கள் நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க கூட தான் பேசிட்டு வருவோம். நமக்கு பாதுகாப்பாக அவங்க தான் வருவாங்க. பள்ளி முடிஞ்சு போகும்போது வந்து அந்த 3 கிலோமீட்டர் நடுவில் என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது. அப்போ அவங்கெல்லாம் நமக்கு ஒரு துணையாக வருவாங்க. அது அது இப்போ அந்த ஃப்ரீனஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நிறைய ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா இதுவும் பேசுகிறாங்க வராங்கனாங்க. ஆனால் இப்போ எந்த பெற்றோர்களும் வந்து ஆண் பெண் நட்பை வந்து வரவேற்கிறது இல்லை. என்னை நம்பி எங்கள் அப்பா அம்மா வந்து என்னோடய நண்பர்கள் எல்லாமே வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வீட்டுக்குள்ளும் நான் போவேன், உட்காந்து ஒன்றா தான் பேசிகிட்டு இருப்போம். இன்னைய வரைக்கும் எதுவும் என்னை தடை சொன்னதில்லை. அங்கேயே வந்து எனக்கு அந்த சுதந்திரத்தையும் அந்த ஃப்ரீனஸையும் கொடுத்துட்டாங்க. உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு என் மேல் நம்பிக்கை வச்சாங்க. அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன்.
0: அதாவது அன்றைய காலகட்டத்திலேயே வந்து ரொம்ப முற்போக்கு சிந்தனையோடு இருந்திருக்காங்க. அதாவது நான் இவங்க கூட தானே வாழ போகிறேன், இவங்க கூட தானே நான் படிக்க போகிறேன், இன்னொரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள்ங்கிறது என்னுடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் நான் சக ஆண் நண்பர்களோடு தானே நான் பயணிச்சாகணும். அப்புறம் ஏன் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் வேணும், எதற்கு ஒரு பயம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு போல்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்றைக்கு பெண்களுக்கு இல்லை. அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இன்றைய பெற்றோர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினாங்க. ஒரு இனிமையான பாடலை கேட்டுட்டு மீண்டும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே, இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, இன்றைய புவியியல் உலகம் நிகழ்ச்சியில் நாம் நிறைய தகவல்கள், நிறைய விழிப்புணர்வுகள், நிறைய அனுபவங்கள், நிறைய பாடங்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக நம்முடைய இளம் தலைமுறையினர், இளம் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் சொன்ன அனுபவங்களையும் தகுந்த பாடங்களாக மாற்றிக்கொண்டு நாம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்த நம்முடைய மேடம் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
1: உண்மையிலேயே என்னை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஏன்னா என்னோட முதல் மேடை ரொம்ப வருடங்களுக்கு பிறகு, என்னோட கல்லூரி காலத்து பிறகு எனக்கு நீலகிரியில் தான் அமைஞ்சது மேடை ஏறி பேசினது. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச். அதுக்கடுத்து என்னோட முதல் நேர்காணல். இதுக்கப்புறம் நிறைய நேர்காணல் நிச்சயம் கொடுப்பேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது ஒரு மாற்று சிந்தனை இருக்குது, நீங்கள் பேசணும்னு சார் வந்து கேட்டபோது உண்மையிலே சார் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் அவரும் அதே தான் சொன்னார். நீங்கள் கேள்வி கேட்குறீங்க மேடம் அப்படின்னாரு. அது கேள்வி கேட்டால் பயக்கலாம், தெரியலாம், வரலாம் அப்படின்றது தான் இருக்குது. இந்த அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. வேறு எதுவும் அன்புக்கு அன்பு மட்டும்தானே நம்ம சொல்ல முடியும், வேறு வார்த்தைகள் இல்லை. நன்றி.
0: ஏனெனில் இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று அடுத்த வாரமும் பூவையர் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். இணைந்திருங்கள் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: நேரம் 2:55 பத்து நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சென்னை அம்பத்தூர் காவல்துறை இயக்குநர் அலுவலகம், எம்ஜிஆர் நகர், அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. இன்று நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்காலில் லேசான மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சற்றே உயர்ந்திருக்கக்கூடும். அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரிக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டியுள்ள குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின்

0: தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடு தொடரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேன் உற்பத்தியை ஊக்குவிக்க 684 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். சீனாவுக்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 3:02. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திற இசை. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இடம்பெற போகும் அந்த சொல், அதாவது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, உயிரினங்களா இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கு நம்ம ஹலோ ஊட்டியில எடுத்திருக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது ஆசை. ஆசை அப்படின்றது யாருக்கு தான் இருக்காது இல்லைங்களா? பிறந்த குழந்தையிலிருந்து வயதாகி நம்ம இருக்கும் தருவாயில் கூட நம்மளுக்கு வந்து கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம மனசில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆசை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலும். ஸோ இன்றைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி முழுக்க இந்த ஆசை பற்றின விஷயங்கள் நம்ம பேசி அந்த மாதிரியான பாடல்கள் தான் கேட்கவிருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: சிங்கம் திரைப்படத்திலிருந்து கேஜே ஏசுதாஸ் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். அதாவது எல்லாருக்குமே ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? அதாவது சின்ன வயசுல நமக்கு இருக்க ஆசை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது இல்லை, அதே மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ஆசை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆசை இருக்கிறது இல்லை. என்னதான் நம்ம ஆசைகள் மாறினாலும் ஆசைப்படுற அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா மாறாம தான் இருக்கு. சோ நிகழ்ச்சியில பேசவிருக்கும் அடுத்த நேர் யாரையும் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய மத்திய திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: வணக்கம், சொல்லுங்க. இன்றைய நிகழ்ச்சி ஆசை, உங்களுடைய ஆசை ஏதாவது இருக்குங்களா இப்ப வரைக்கும் நிறைவேறாம?
1: வீடு கட்ட வேண்டிய ஆசை தான் இருக்குதுங்க.
0: வீடு கட்டணும்ன்ற ஆசை. ஓகே ஓகே. ரோட் நெடுநாள் ஆசைங்களா?
1: நெடுநாள் ஆசை. பாடல் அதே நெடுநாள் ஆசை.
0: ஓ, பாடலும் நெடுநாள் ஆசை. ஓகே, எந்த திரைப்படத்துல இருந்து?
1: சரணாலயம் படத்துல இருந்து.
0: கண்டிப்பாக உங்களுடைய நெடுநாள் ஆசையும் நிறைவேறணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேரம் 3:26. அம்முவை வந்து நிகழ்ச்சியில் கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால் அவர்கிட்ட காலர்ட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார், கேட்குதுங்களா?
0: ஆ, கேட்குது. யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன் சார்.
0: ம், மணி சொல்லுங்க. மணி, எப்படி போயிட்டு இருக்குது வேலையெல்லாம்? என்ன பாட்டு வேணும் தலைப்பு தெரியுமா? என்ன பாட்டு ஆசையா கேட்க போறீங்க? கேட்டுடலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி நன்றி.

0: மறுபடியும் திரைப்படத்தில் இருந்த ஜானகி அவங்க குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து ஆசை, அடுத்த ஆளோட ஆசை நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய அந்த ஆசை நிறுநாள் ஆசை ஏதாவது இருக்கு இல்லைங்களா?
1: என்னுடைய ஆசைன்னு பாத்தீங்கன்னா, அந்த வியாபாரி படத்துல ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கல அம்மா வாங்க முடியுமா, அந்த அந்த ஆசைதான் எனக்கு.
0: கண்டிப்பாக யாருனால வாங்க முடியும் இல்லைங்களா?
1: அந்த பாடல் மேடம்,
0: உலகத்துல எதை வேணாலும் வாங்கலாம், ஆனா அம்மா அம்மா பாசம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் இல்லைங்களா? அவங்க இருக்கிற வரைக்கும்
1: தான்.
0: கண்டிப்பாக, நிச்சயமாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஹரிஹரன் வைஷாலி இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுருக்க இந்த நேரம் 3:39 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் யாரங்கிறதுன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க யாரங்கிருந்து?
1: சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்கோம் சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம். இதயத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. ஓகே, இன்றைக்கு நிகழ்ச்சி கேட்டீங்களா, உங்களுடைய ஆசை என்ன?
1: என்னோட ஆசை என்னக்கா, எனக்கு இது வரைக்கும் எல்லாமே நடந்திருக்குங்க மேம். இனி ஒரு ஆசை தான், என் பேத்தி இப்ப 10th போறா அடுத்த வருஷம்.
0: சரி,
1: நல்ல மார்க்கோட பாஸ் ஆகணும்னு ஒரு ஆசை மேம்.
0: கண்டிப்பா அவங்க சூப்பர் மார்க்கோட பாஸ் ஆகி உங்களை பெருமைப்படுத்துவாங்க.
1: ஓகே மேம்.
0: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம்? கண்டிப்பாக அருமையான அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்களுடைய FM 101.8 உடன்.

0: அட்டகத்தி திரைப்படத்திலிருந்து பிரதீப் கல்யாணி நாயர் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் நேயர் யார் என்னன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து அட்டப்பாடி செல்வி சுப்பிரமணியன் பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: எனக்கு வந்து எங்க ஊர் காவக்காரன் படத்துல வந்து ஆசையிலே பாட்டி, எனக்கு என்ன ஆசைன்னு தெரியுங்களா?
0: கண்டிப்பாக பாடல் கொடுத்துடலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஓகே.
2: எம் பாண்டிச்சி மே தன் மாங்கு பா

0: எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்த பி சுஷிலா அவங்க குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாரங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து?
1: அட்டியா பத்தியா சீனிவாசங்க.
0: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம் இருக்கே?
1: அடுத்த வருஷம் வந்தீங்க, ஆசை உருவாக
0: அடுத்த
1: அடுத்த வாரிசு.
0: ஓகே ஓகே, திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

கேட்ட பாடல் மலேசியா வாசுதேவன் அவருடைய குரல்ல அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நிறுத்தக்கூடாது அப்படின்றதான் கண்டினியூ இதனுடைய கண்டிஷன். ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எப்படி தமிழ் கண்டினியூஸாக பேசுகிறீங்க அப்படின்றது தான் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. ஒரு பாடலுக்கு பின்னால் நம்ம காலட்டு நம்ம பேசலாம். ஊட்டி எஃப்எம் 101.8.

0: எதிரும் பிதிரும் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேற்றை நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: வணக்கம், திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சிக்கு போகலாமா? நீங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க டெய்லரா இருக்கீங்க, நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாம். நீங்க டெய்லர் அப்படின் போது உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணுவீங்க? சரியா கேக்கல.
1: கால் சட்டை, சொக்காய், ரவிக்கில் இதெல்லாம் தைப்பாங்க.
0: பேண்ட்டுக்கு இந்த பட்டன் வைக்குவோம் இல்லைங்களா? அது பேண்ட்டுக்கு பட்டன் வைப்போம். அது கூட மற்றது என்ன வைப்போம்?
1: பொத்தானுக்கான துளை.
0: அதாவது பொத்தானுக்கான துளை. அதுக்கப்புறம் பேண்ட்டில் இன்னொன்று கூட வைப்பேன் இல்லைங்களா?
1: அது இழுப்பான்.
0: இழுப்பான். சரி, டிராஃபிக்கில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, டிராஃபிக்கில் வேகமாக போகணும் ஒரு இடத்துக்கு அப்படின்போது எந்த மாதிரி டிராஃபிக்கில் எப்படி எல்லாம் நீங்கள் அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன தடையெல்லாம் இருக்கும்?
1: நான் என்னதான் வேகமாக போகணும்னு நினச்சாலுங்க, போக்குவரத்து நெரிசலில் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு சாலை விதிகளை,
0: இந்த நாலு ரோடு பிரியும் இல்லையா, அந்த நாலு ரோடு பிரியிற இடத்துல நீங்கள் வந்து என்ன இருக்கும் அந்த இடத்துல?
1: எங்க ஊர்லயே நான்கு சாலை சந்திப்பு தான் முக்கிய கடை.
0: அந்த நான்கு சாலை சந்திப்புல ஒண்ணு எரியுமே, என்னது?
1: அது சிவப்பு விளக்கு.
0: அது ரெட், அப்புறம் இன்னொரு என்னென்ன கலரு?
1: மஞ்சள் நிறம், பச்சை நிறம், சிவப்பு நிறம், இதெல்லாம்.
0: மஞ்சள் நிறம், பச்சை நிறம். அப்போ டிராபிக் அப்படின்னு போது டிராபிக்ல நீங்க வேகமா போகணும்னா எந்த வாகனத்தை சூஸ் பண்ணுவீங்க?
1: என்ன
0: நீங்க வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் பேசிட்டீங்க, நன்றி.

0: அடுத்த நேட்டை நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க? அடுத்த நேயர் லைன்ல வந்திருக்காங்க, யார் இங்க பேசுறீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்ல இருந்து.
0: நாகர், கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மளிகை கடை வச்சிருக்கோம்.
0: மளிகை கடை வச்சிருக்கீங்க?
1: ஆமாம்.
0: அதாவது நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதாவது உங்களுக்கு அதாவது கல்லூரி படிக்கிறவங்க உங்க பசங்களோ இல்லைன்னா பக்கத்து வீட்லையோ அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? நீங்க கல்லூரி படிக்கிற பசங்க இல்லைன்னா பிள்ளைங்க கிட்ட நீங்க பேசியிருப்பீங்க? பையனா பொண்ணா? ஓகே, கல்லூரி படிக்கிற பையன் வந்து நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. உங்க டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது, கல்லூரி பையன் படிக்கிற பையன் கிட்ட நீங்க அவன் வேகமா ஓட்டுறான், சொல்றதே கேட்க மாட்டேன்றான், பசங்க கூட சேர்ந்து சுத்துறான், எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க? அதாவது அவன் வந்து வண்டி எடுத்துட்டு பைக்ல வேகமா போறான், மற்ற வாகனம் எல்லாம் ஓட்டுறான், என்னென்ன வாகனம் எல்லாம், அதாவது ஒரு ரெண்டு மூணு வாகனம் ஓட்டுறான், அது பேரெல்லாம் சொல்லி சொல்லுங்க.
1: இல்ல, அந்த பையனுக்கு வந்து ஒரே ஒரு வாகனம் தான் வச்சிருக்கான்.
0: என்ன வாகனம்?
1: இருசக்கர வாகனம்.
0: வேண்டாத இடத்துக்கெல்லாம் போறான், அப்ப எப்படி நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க?
1: இல்லைங்க, அடுத்த வீட்டு பையன், அவங்க அப்பா அம்மா தான் சொல்லணும், அவங்க தான் உபதேசம் பண்ணணும்.
0: இல்ல இல்ல, நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க பண்றீங்க, அது அப்ப என்ன என்ன வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க?
1: சரியப்பா, நல்ல நண்பர்களோட பழகு, நல்ல இடத்துக்கு போயிட்டு வா, பெரியவர்கள் சொல்லத கவனமாக கேள் அப்படின்னு சொல்லுவேன்.
0: ஓகே, நன்றி, நீங்க பேசுனதுக்கு நன்றி, தொடர்ந்து பேசுனீங்க தமிழ, நன்றி.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நிறைய பேர் பங்கெடுத்துகிட்டே இருக்கீங்க. உங்கள் கால் வந்துகிட்டே இருக்குது, அடுத்த நேற்று நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க? யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோவில்பாளையத்திலிருந்து துரை பேசுகிறீங்க.
0: துரை சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குதுங்க. நீங்களே நல்லா இருக்கிறீங்க. ஹலோ,
0: நிகழ்ச்சிக்கு தயார் இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ஓகே, நீங்கள் எல்லாம் நல்லா பேசுகிறவங்க அப்படின்றது தெரியுது. தலைப்பு நான் கொடுத்துட போகிறேன்,
1: சரிங்க? சொல்லுங்கள்.
0: நீங்களாக கண்டினியூவாக பேசணும், சரியா?
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க, நான் என்ன வேணாலும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? சமீபத்தில் நடந்த பண்டிகை என்ன பண்டிகை?
1: சமீபத்தில் நடந்த பண்டிகை
0: இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. நீங்க சரி, ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகைக்கு எங்கேயாவது போயிருந்தீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு உங்க நண்பர்கிட்ட நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது, எனக்கு இந்த மாதிரி ஒரு நண்பர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னென்னலாம் நீங்க சொல்லுவீங்க? நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருங்க.
1: என்னுடைய நண்பர் வந்துங்க, நான் முகம் எதில் தோன்றிருந்தா என்னப்பா ஏதப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்காமலேயே உதவி பண்ணுவாருங்க.
0: ஹலோ, நல்லா ஹெல்ப் பண்ணுவாரா?
1: நல்லா உதவி பண்ணுவாருங்க.
0: நீங்க அதோட நிறுத்திட்டீங்க, நீங்க தொடர்ந்து பேசலனாலும் நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம்.
1: சரிங்க, உதவி பண்ணுவாருங்க. அப்புறம் மறுபடியும் எனக்கு துணி பண்டிகைக்கு துணிகளை எடுத்து கொடுப்பாருங்க. காசு பணம் இல்லைனாலும் தருவாருங்க. அப்போ அவங்க வீட்டுல இருந்து நிகழ்ச்சியா இருந்தாலும் எனக்கு கூப்பிடுவாருங்க.
0: என்ன நிகழ்ச்சி?
1: என்ன திருமணமா ஏதாவது காதினி விழாவா ஏதாவது கூப்பிடுவார். வீடு புண்ணிய அடிச்சுனே இதெல்லாம் எல்லாத்துக்கும் கூப்பிடுவார்.
0: அவர் கூப்பிடும்போது உங்களுக்கு நீங்க இந்த எனக்கு பிடிச்ச கலர்ல ஒரு டிரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின் போது நீங்க எந்த கலர் சொல்லுவீங்க? கிரீன் சொல்லுவீங்களா, ப்ளூ சொல்லுவீங்களா?

0: கிரீன் சொல்வீங்களா ப்ளூ சொல்வீங்களா? வெள்ளதான். அப்போ ஒயிட் கலர் தான் உங்களுக்கு பிடிக்கும்.
1: வெள்ளதான்
0: ஒயிட்னு சொல்லுங்க.
1: வெள்ளை வெள்ளை.
0: எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டீங்க. நன்றி.

0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம், திருப்பூர்ந்து பாலன் பேசுற நிலையத்தில் அனைவரும் நலம் நாடும் நண்பன் பாலன்.
0: பாலன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நிகழ்ச்சிக்கு போகலாமா?
1: நிகழ்ச்சிக்கு நீங்க இன்னைக்கு தனியா வந்திருக்கீங்களா?
0: ஆமா,
1: வந்துங்க. ஆரம்பிக்கிறேன்.
0: ஆரம்பிக்கலாம். நீங்க என்ன தொழில் பண்றீங்க?
1: தொழிலாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் ஓய்வா தாங்க இருக்கு.
0: ஓய்வா இருக்கிறீங்க?
1: ஓய்வுக்கு
0: இன்னொரு வார்த்தை என்ன?
1: ஓய்வுக்கு
0: இன்னொரு வார்த்தை?
1: ஓய்வுக்கு இன்னொரு வார்த்தை வேலை இல்லாமல் இருக்கிறதுலாம்
0: இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறோம் சொல்லுவோம் இல்லையா?
1: அது ஆங்கில வார்த்தைகள் வருது.
0: ஆங்கில வார்த்தை வருது. அந்த ஓய்வுக்கு பதிலாக இன்னொன்று, இப்ப கோபத்துக்கு பதிலாக நான் கோபத்துக்கு இன்னொரு வார்த்தை தமிழ் வார்த்தையும் இருக்குது. அது என்ன வார்த்தை? ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கிற சமயத்துல டென்ஷன் ஆயிடுவீங்களா? படபடப்பா இருக்கும். சரி, மரத்தை பத்தி உங்க ஒரு அரை நிமிஷம் பேசுங்க அப்படின்னா என்ன
1: பேசுவீங்க? மரம் நமக்கு நிழல் கொடுக்குது, காய் கனி பழம் கொடுக்குற மரமும் இருக்கு, இலை கொடுக்குது, மருத்துவ குணம் உள்ள மரமும் இருக்கு.
0: ரோட்ல ஓடக்கூடிய வாகனங்கள்ல வேகமா ஓடக்கூடியது இது?
1: வேகமா ஓடக்கூடியது நான்கு சக்கர வாகனம்.
0: நான்கு சக்கர வாகனத்துல என்னென்ன வாகனம் எல்லாம் இருக்குது?
1: அது பெயர் சரியா தெரியலங்க, அதை பயன்படுத்துறது இல்ல. நான்கு சக்கர வாகனத்துல பல வகை இருக்கு. இப்ப அநேகமா புதுமைகள் நிறைய வந்திருக்கு.
0: இரண்டு சக்கர வாகனத்துல என்னென்னலாம் இருக்கு?
1: இரண்டு சக்கர வாகனத்துல மிதிவண்டி இருக்கு, பெண்கள் ஓட்டுற வண்டி இருக்கு, ஆண்கள் ஓட்டுற வண்டி இருக்கு, பல வகையில் இருக்கு.
0: ஓகே, நன்றி நன்றி.

0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: ஹலோ சார்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: சார், நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார்.
0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம பேசலாமா?
1: பேசலாங்க சார்.
0: இந்த ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா?
1: ஆமாங்க சார்.
0: அந்த ஜூஸ்க்கு வந்து தமிழ்ல என்னங்க? இல்ல, நம்ம ஜூஸ்க்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தை
1: என்ன?
0: ஜூஸ்ன்னு சொல்லுங்க. தெரியலையா? தேனி இருக்கப்போ தேனீருக்கு இந்த டீ தூள் போட்டு குடிக்கிறதுக்கு பேரு? இந்த போ பேக்கரிக்கெல்லாம், பேக்கரி இந்த டீ குடிக்கிற இடத்துக்கெல்லாம் போகும்போது வாங்க வாங்க இங்கே போய் இதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன குடிக்கலாம் சொல்லுவோம்?
1: தேநீர் குடிக்கலாம் சொல்லுவாங்க.
0: தேநீர் குடிக்குவாங்கன்னா எல்லாம் சொல்றாங்க. ஒரு வாடகைக்கு ஒரு வீடு பார்க்க போறீங்க, என்னெல்லாம் பார்க்குவீங்க அப்படின்றத ஒரு அரை நிமிஷத்துல சொல்லுங்க. வாடகைக்கு வீடு பார்க்க போறீங்க, என்னென்னலாம் இருக்குதான்னு என்னென்ன கேள்வி எல்லாம் கேப்பீங்க? போய்
1: வீட்டில் கழிவறை இருக்கான்னு பார்ப்போம், சமையலறை இருக்கான்னு
0: பார்ப்போம். நீங்க ரொம்ப டிலே பண்ணி பண்ணி பேசுறீங்க, வேகமா பேசணும்.
1: ஓகேங்க சார்,
0: பேசுங்க, யோசிக்காம பேசணும்.
1: ஓகேங்க சார்.
0: அதுதான், வாடகைக்கு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போகும்போது வாடகை
1: இந்த
0: கரண்ட் எல்லாம் போடுவாங்களே, அது என்னது? அந்த மீட்டர் எல்லாம் ஓடுமே, சொல்லுங்க. அப்ப அதுல என்ன, அது வேற என்ன கேப்பீங்க? அது அது மின்சாரம் ஜாஸ்தி செலவாகும் தான், பக்கத்துல எல்லாம் அதெல்லாம் இருக்குதான்னு பாக்க
1: மாட்டீங்களா?
0: அப்ப என்ன கேள்வி கேப்பீங்க? பேச மாட்டேன்றீங்களே. ஓகே, எனிவே நன்றி, நன்றி.
1: ஹலோ,
0: நன்றி.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு சில குறிப்புகள் மட்டும் மறுபடியும் சொல்கிறேன். இந்த வாரம் நம்மளுடைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒரு நிமிஷம் கண்டினியூஸாக தமிழ் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் அப்ளாஸ் வாங்கிட்டே இருக்கிறீங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடைய தான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் நிறைய கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக பேசிகிட்டே இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த வாரம் மட்டும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம், அதாவது ஆ சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி நிறையா கண்டிஷன் போடாத பேசுறதுனால நீங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே பரவாயில்ல இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு ஃப்ளோ இருக்கணும் அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சியினுடைய ஃப்ளோ ஈஸியாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக வேண்டி அப்படி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து என்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: அனைவருக்கும் நீங்கள் மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம், இப்பெல்லாம் டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து யார் எப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு பேசுகிறீங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைப்புக்குள்ளே போக போகிறேன். ரயில் பயணங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பேசுங்க. ஆங்கில வார்த்தையை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கூட்டத்தில் நீங்கள் போய் பேசுகிறீங்க. கடகடகடான்னு பேசுங்க பார்க்கலாம்.
1: ரயில் பயணங்கள், அதாவது எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத பயணங்கள், நிறைய ரயில் பயணங்கள் இருக்கிறது. இதுல வந்து இந்த தொடர் வண்டின்னு சொல்லுவாங்க,
0: கருப்பு கலர் கோட்டும் வெள்ளை கலர் சட்டையும் பேண்ட்டும் போட்டு வர ஒருத்தர், அவர் பேர் சொல்லுங்க. நான் இப்படித்தான் குறுக்க குறுக்க கேள்வி கேட்பேன், நீங்க அதை கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு நீங்க கண்டினியூ பேசிட்டே இருக்கும்.
1: அவர் வந்து எப்படின்னா பயணச்சீட்டு
0: டிடிஆர்னு சொல்லுங்க,
1: என்ன ஏதுன்னு சொல்லி சாமி சொல்லி நிறைய தடவை கேட்டிருக்காரு. நானும் எடுத்து காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து மதுரை ராமேஸ்வரம் வழி தடங்கள்ல உள்ள அந்த ரயில் பணங்கள்ல எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு பயணம். அந்த ராமேஸ்வரம் பாம்பன் புத்தி அம்மன் பாலத்தை வந்து கடந்து போகும்போது
0: காஃபி டீ காஃபி டீ காஃபி டீன்னு அப்படின்னு ஒருத்தர் வித்துட்டு வர்றாரு. என்ன கேட்பீங்க நீங்க, காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேக்குறாரு.
1: நான் ரெண்டுமே வேணாம்னு சொல்லிடுறேன். ஏன்னா நான்
0: ரெண்டுமேனா என்ன ரெண்டு வேண்டாம்னு சொல்லுவீங்க?
1: தேநீரும் கொட்டை வடிநீரும்.
0: ஓகே பேசுங்க சீக்கிரம் சீக்கிரம்.
1: நான் வந்து இந்த உளுந்த வடை மற்றபடி அம்மாவோட அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவேன்.
0: இந்த சாக்லேட்டு ஸ்வீட்டு வித்துட்டு வராங்க. சாக்லேட் வேணுமா இல்லைன்னா பட்டர் மில்க் வேணுமான்னு கேட்குறாங்க. எதுக்கு எது குடிப்பீங்க? பாதாம் மில்க் வேணுமான்னு கேட்குறாங்க.
1: எனக்கு வந்து
0: பாதாம் மில்க்கு தமிழ் என்ன? இது சாக்லேட்டுக்கு தமிழ் என்ன?
1: சாக்லேட் அப்படின்றதுக்கு மிட்டாயி டீ கட்டின்னு ரெண்டு பொருள் இருக்கு.
0: கடைசி என்ன வார்த்தை சொன்னீங்க?
1: டீ கட்டின்னு ஒரு பொருள் இருக்கு. டீ கட்டின்.
0: ஓகே எனிவே தேங்க்யூ.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தொடர்கிறது. அடுத்த நேற்று பேசலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: அங்க ரொம்ப ஒரு வேண்டிய நண்பர் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்திலேயே போலாமா ஹெலிகாப்டர்ல போலாமான்னு கேக்குறாரு. நீங்க எதுக்கு எஸ் சொல்வீங்க?
1: நான் எப்பொழுதுமே விமானத்துல போகிறதுக்கு தான் ஆசைப்படுவேன்.
0: ஏரோப்ளைன்ல போலாமா ஹெலிகாப்டர்ல போலாமா அப்படின்போது ஹெலிகாப்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, எதுலயே போயிடலாம்.
1: அப்ப வந்து நான் தொடர் வண்டியில போகலாம் அப்படின்னு சொல்லுவேன்.
0: நான் கேக்குறது ஏர்ல போறது.
1: என்ன
0: கோப்பையில?
1: கண்ணாடி
0: கோப்பையில குடிக்கிறீங்க?
1: குடிப்பேன்.
0: அதாவது ஓடுதல், ரன்னிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஜாகிங் அப்படின்னு சொல்றோம், ஓடுதல். அந்த மாதிரி ரன்னிங்னு சொல்றோம், ஜாகிங் சொல்றோம், ரெண்டுமே ஓடுறது தான் குறிக்குது. தமிழ்ல ஒரு மூணு வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஓடுதல், மிக மிதமான வேகத்தில் ஓடுதல் அப்படின்னு சொல்லுவோம்.
0: சொன்ன வார்த்தையை நீங்க ரிப்பீட் பண்ணி பண்ணி தான் சொல்றீங்க. சரி, அந்த ஓடுதல் அப்படின்றத வச்சு ஒரு ஒரு நிமிஷம் கண்டினியூஸ் சொல்லுங்க, பேசுங்க. அரை நிமிஷம்.
1: வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா ஓடிக்கொண்டிருக்கணும். சிறப்பான ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கு. ஓட்டப்பந்தயத்துல சிறப்பாக பயிற்சி கொள்பவர்களுக்கு தங்க பதக்கம் முதலியவை கொடுத்து இந்திய அரசியல் இந்திய அரசாங்கம் சிறப்பிப்பாங்க. இளைஞர்கள் அதுல வந்து ஓட்டப்பந்தயத்துல கலந்து கொண்டு வெற்றி பெறணும் அப்படிங்கறது தான் எல்லாரும்.
0: நன்றி நன்றி நன்றி.

பெரும்பாலான நேயர்கள் வந்து நீங்கள் கரெக்டாகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு பங்கெடுத்துட்டு கொண்டிருக்கிற எல்லா நேயர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம அடுத்ததாக ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பேசிட்டேனே அப்படின்ற நோக்கத்தோடு இருப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட நம்ம பேச போகிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளே வந்தாச்சு. யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? சுப்லட்சுமி
1: சார்,
0: நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஆரம்பிக்கலாம் சார்.
0: ஸ்டார்ட் பண்ணலாமே. அப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா? உங்களை ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டே பேசினேன், ஆனா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. இருந்தாலும் பேசலாம், பரவாயில்ல. அதாவது அதாவது ஒரு கிளாஸ்ல இருந்தா எல்லாம் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டாங்க, ஆனால் 100க்கு 100 99 மார்க் வாங்கினா அந்த கிளாஸில் நடத்துகிற வாத்தியாருக்கு தானே பெருமை. அதனால் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் எல்லாருமே பாஸ், ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் மறுபடியும் உங்ககிட்ட சில விஷயங்களெல்லாம் கேட்க போகிறேன், எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி. அதாவது நீங்கள் வந்து போயிட்டு வந்துட்டும் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு இருக்கும் இல்லைங்களா, அந்த வீடை பற்றி பேசுங்க அப்படின்னாக்கா ஒரு 30 செகண்ட் இல்லைங்க என்ன பேச முடியும்? அரை நிமிஷத்தில்
1: வீடு நல்லா இருக்கும்.
0: அப்புறம்
1: அதுக்கப்புறம் பேச
0: தொடர்ந்து நீங்க ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறீங்களே, என்ன பண்றது? பரவாயில்ல, நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய நேயர் நீங்க அப்படின்றத சார்னு சொல்றீங்க, ஐயான்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணலாமே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி பரவாயில்ல, நீங்க உங்க கூட பேசுனதுல, உங்க கூட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நிறைவு செய்ய போறோம். பங்கெடுத்த எல்லா நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறது உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜிராஜ்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை இன்று சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி

0: அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
1: கேட்டு பாடல் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

கேட்ட பாடல் கண்ணதாசன் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் இருந்தொழித்தது.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரு

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எது நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எது நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

0: கேட்ட பாடல் வாலி பாடல் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜ் குரலில் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன் மாலை பொழுது வாடா மலர். உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: கேட்ட பாடல் கண்ணதாசன் பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.
1: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

0: புலமைப்பு தென் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி என் சவுந்தரராஜன் பாடிய பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: கேட்ட பாடல் வாலி பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் படகோட்டி திரைப்படத்தில் இருந்தொழித்தது. தொடரும் பாடல் இன்னண்ணன் திரைப்படத்திலிருந்து.
1: கடவுள் ஏன் கல்லானா

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய மதனையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இதனைத் தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 வெட்டத கமலும் படுகுமொழி பாடல்கள்.

ஏழு மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

7:30 தோட்டமும் தொழிலும். கீரை சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் ஆலட்டி பகுதியைச் சேர்ந்த உழவர் சசிகுமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:40 வெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் கீரை சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் ஆலட்டி பகுதியைச் சேர்ந்த உழவர் சசிகுமார் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பின் நேர்விருப்பம். நேயர்கள் இதுவரை இன்றைய மதலயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

கேட்ட பாடல் வாலி பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் அச்சானி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் ஏ ரஹ்மான் குரலில் ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

0: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
1: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
0: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
2: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT, all banking services right at my fingertips.
5: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதற்கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவடைந்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மாண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்ள

0: வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868207259 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868530799 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்பட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்று தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டினை தமிழக அரசு அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் வருவாயை பெருக்குவதிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் இந்த நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். இந்த நிறுவனங்களை பாதுகாக்கவும் ஊக்கப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இந்த துறைக்கு 2142 கோடி ரூபாய்தான் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை 3000 கோடி ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றும் அந்த தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளதையும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதே செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். பாரத் பெட்ரோலியம் சார்பில் திருப்பூரில் 4 மணி நேரத்திற்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யும் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் தென்மண்டல தலைவர் திரு மகேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் இந்த சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: திருப்பூர் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நற்செய்தி. இன்னைக்கு டேட்ல வந்து புதிய எல்பிஜி கனெக்ஷன் வந்து இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது புக் பண்ணீங்கன்னா 4 மணி நேரத்தில் உங்க கனெக்ஷன் வந்து வீட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம ரீஃபில் எப்போ புக் பண்ணாலும் காலையில இருந்து நைட்டுக்குள்ள 4 மணி நேரத்தில் உங்க வீடை தேடி சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதனால இதுக்கு பேர் வந்துட்டு பாரத் கேஸ் லைட் ஜிப், அதாவது விரைவாக உங்க வீடை தேடி வரும் சிலிண்டர்ன்றதை ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நாங்க முதல்ல ஆரம்பிக்கல. எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களால நல்ல விரைவாக கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப தமிழ்நாடு மொத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 16 சிட்டிஸ் எடுத்திருக்கோம். கோயம்புத்தூர் இருக்கு, திருப்பூர் இருக்கு, ஓசூர், ஊட்டி, சென்னையிலையும் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் பயனாளிகளுக்கு வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடக்கழிவுகளை உரிய வகையில் பிரித்து தரவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. சீனாவின் டாலியானில் நடைபெற்ற இந்த தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: இனி விளம்பரம்.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payments sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: எங்க இருக்க
3: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
2: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசியில எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. RBI சொல்கிறது,
4: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
5: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT. All banking services right at my fingertips.
6: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
5: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT. All banking services right at my fingertips.
6: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
7: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:43.
8: முட்டாள் புதுகார் வெல்ல வாய்ப்பு.
9: வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்.
8: டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
9: நிறுத்த முட்டாளே.
8: என்ன? இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
9: ஓ, நீ புரிஞ்சிக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
8: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
10: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
11: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
12: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு படகுமொழி பாடல்கள்.
13: சீமைய ஜனலாக எங்க சிரி தும்பித நமஸ்கார. இதோ வெட்டத கமலு. இந்திர நிகழ்ச்சி வப்பா முதல் பாட்டோம். நாங்க அட்டி தொகை தொட்ட குடும்பாந்தேகி கொஞ்சம் குடும்பாட்டுறோம். ஆ குடும்ப தொகை நடப்பா மதுவை அத்தம்போதோ அவுக்கவு மாத்திரம் சொந்தம் இல்லை. அட்டி தொகை இப்பா எல்லாருக்கும் சொந்தமாக தான் வந்து மதுவை. ஏக்கான்ல ஆ மனைய மதிப்பத்த அத்தமாக கொஞ்சம் மனைய கண்டுகோ வேறட்டின்தான். அதே அந்தஸ்து தொகையோ இல்லை தனக இடத்த ஆ கூசு இடத்த வந்து எண்ணுகோ மதுவு நடத்துறாத்தன்ல அது அவுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்கும் வந்து சிரி திம்பிடல்ல அத்தமாக்க மதுபையா யோகுவா வந்து பாட்டும். ஆ மதுபு தொகை ஆ எண்ணுகோ கண்டுகோ மனசு எத்த பூரிப்பு தொகை அற்றா அத்தம்பா யோகோ பாட்டோ பாட்டு தொகை வந்து லைன் வந்துடா. என்ன மனசு தொகை நின்னவன் நான் நினைச்சு பீத்தையா தெந்தேகி தார ஏகியார கண்டு ஏகினா நீ என்ன நினைச்சு பீத்தையா தம்போது நான் அறதே அதுக்காக வந்து தான் நான் நினைக என்னவா தந்தையா தெந்தேகி எண்ணு ஏக்கியா இரடா மதுபு தொகை ஒன்று சேதாரா அத்தம்போதோ அவுக்கெரடாக மட்டும் இல்லை எல்லாவும் சந்தோஷத்தான். அத்தமாக்கும் அந்த மதுவை நான் கட்டி தோக கண்டிப்பாக நொடுதட்டுறா நடதரா நொடுதுந்தோ அடத அது தப்ப சந்தோஷம் அதனத்தான் இப்பாட்டு ஏகிறா கண்டு என்னுன மனசை பீத்து நெங்ககாயி இந்த நிகழ்ச்சியா முதல் பாட்டாக வந்து நடத்தேன்.

நிகழ்ச்சிதாக பாப்பா இரண்டாவது பாட்டு. இதுவோ மொதுவு பாட்டு தான். ஆல மொதுப எண்ணுகா அவனை வாழ்க்கை இது இருந்தாவோட எத்த அற்றா அத்தம்போதுனா யோகுணங்க உந்த அறிவுரை யோகுணங்க அமைஞ்சுதான் வந்து பாட்டு. மொதுவ ஜனதோக எண்ணு கோட்டி பந்தோ தாலி கட்டுவனு கட்டா மொதுவ நடபா அட்டி தோக மனதோக ஏனென்ன நடதரா அத்தம்போதுனா சிங்கரவா ஏகித வந்து பாட்டு. உந்த எண்ணு ஈக ஒச எண்ணு பந்தியா அத்தன்ல எல்லாவும் கண்ணு தும்பி நோடினத்தான். முதல்ல எண்ணு எத்தெதுவே அத்தன் ஒண்ணா எண்ணுகோ வந்தோ கூச்சு அட்டுந்தே அட்டா ஒச அட்டிக பண்ணா இவக்கெல்லாம் எத்த நோடுதோ தந்தேகே. அல அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேடா. இது இருந்தாலும் நீ இப்ப அட்டி இதுதா, நீ வாழுவ மன இதுதா, நீ நட்ட மன மாக்க கண்ட மனையவோ நினைச்சு நடு எல்லாம் ஒழித்து நடத்தடா தந்தேகி. எண்ணுக யோகுனங்க நான் நம்ம மதுவை மாடுவதோக எனக்கு ஏசக சந்தோஷம். அங்க படுகுற பொறுத்த வரைக்கும் முக நோடாதான் தாலி கட்டினா இல்ல தாலி கட்டுவ முகூர்த்த டைம் தோகை தாலி கட்டுவ மக அதாவது கூசுகா ஏசக பூரி பாட்டுறா அப்பர் ஜன கனசு இல்லாதோ மதுவே என்பதோ அது நடப்ப தருணம் எத்தாட்டுறா அத்தம்போதுனா உள்ளங்க சிங்கரவா எவ்வளோ பாட்டும் நங்ககாயி நிகழ்ச்சி தோகை நிறைவு பாட்டா.

0: இந்துன பெட்டத கம்பளு நிகழ்ச்சிக்கு வந்த எல்லா கதையும் நீங்க அப்புறம் விடுத்தட்டுற அத்தம்ப நம்பிக்கையோக இந்நிகழ்ச்சியா எங்க நிறைவு மாடனியோ இதே மாக்க இன்னும் இந்த பெட்டத கம்பளு நிகழ்ச்சிதோக்க நீங்க வந்து சந்திச்சினியோ எல்லாருக்கும் நமஸ்காரம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் ஷியாமலா.
1: பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மின் கட்டமைப்புகள் உள்ளிட்ட முதலமைச்சரின் புதிய அறிவிப்புகள், செம்மஞ்சேரி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்குவது தொடர்பான விவாதம், நேபாள பேரிடரில் தமிழர்கள் மீட்பு தொடர்பானவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் முக்கியமானவையாக இடம்பெற்றன. இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பின்பு இன்று சட்டப்பேரவை கூடியது. முதல் நிகழ்வாக கேள்வி நேரத்தில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு தென்றல்குமார் தனது தொகுதியான கேவி குப்பத்தில் புறவழிச்சாலை அமைப்பது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஒ பன்னீர்செல்வம், தேனி மாவட்டத்தின் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது, இதை தவிர்க்கும் பொருட்டு இப்பகுதியில் புறவழிச்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஒருவழி இருவழிச்சாலைகளே அதிகம் உள்ளன. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள சாலைகளில் அதிக அளவில் சாலை விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்கும் பொருட்டு நெடுஞ்சாலைகளுடன் பிற சாலைகளை இணைப்பது தொடர்பாக 182 சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தேவையான பகுதிகளில் புறவழிச்சாலை ஏற்படுத்துவதற்கான பணிகளை இந்த அரசு மேற்கொண்டுள்ளது. அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார். இதனையடுத்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, சோழர் காலத்து செப்பேடுகளை நெதர்லாந்து நாட்டிலிருந்து மீட்க வேண்டும் என கடந்த திமுக ஆட்சியில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. இதையடுத்து தற்போது நெதர்லாந்து நாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பயணம் மேற்கொண்டபோது சோழர் காலத்து செப்பேடுகளை அந்நாட்டு அரசிடமிருந்து கேட்டுப் பெற்றுள்ளார். இந்த செப்பேடுகளை நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், சோழர்கால செப்பேடுகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பேசியுள்ளார். தமிழர்களின் தொன்மையை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசிடமிருந்து பெற்று அந்த செப்பேடுகளை நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் வைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். இதையடுத்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தனது கும்பகோணம் தொகுதியில் 2029 நடைபெறவுள்ள மகாமகம் ஏற்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவி செழியன், அமைச்சராக இருப்பவர்கள் கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்பது மரபு என ஆட்சேபனை தெரிவித்தார். அவரை சமாதானப்படுத்திய பேரவைத் தலைவர், மரபுகளை நானும் மதிக்கிறேன், ஆனால் அமைச்சர் கேட்டிருக்கும் கேள்வி மகாமகம் தொடர்பானது, இதற்கு பதில் கிடைத்தால் அது மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பேசுகையில், 2029 ஆண்டு

தற்போதைய சூழ்நிலையில் கறவை மாடுகளுக்கான பசுந்தீவனம், உலர்தீவனம், தவிடு, புண்ணாக்கு உள்ளிட்ட இடுபொருட்களின் விலை உயர்ந்திருப்பதால் பால் கொள்முதல் விலையை மேலும் உயர்த்த வேண்டும் என பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. இதனை ஏற்று பால் கொள்முதல் விலையை 41 ரூபாயிலிருந்து 44 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக மாதத்திற்கு 60 கோடி ரூபாயும் ஆண்டிற்கு 720 கோடி ரூபாயும் செலவாகும். இந்த செலவினத்தை ஆவின் நிறுவனத்திற்கு அரசே ஈடு செய்யும் எனவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் செமிகண்டக்டர் துறையில் அதிக அளவு முதலீட்டினை ஈர்க்கவும், மாநிலத்தின் பங்கினை கணிசமான அளவு உயர்த்திடவும், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் செமிகண்டக்டர் மற்றும் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் பார்க் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் நிறுவனம் மூலம் அமைக்கப்படும் என அறிவித்தார். மேலும் நிதி தொழில்நுட்ப புதுமைகளுடன் டிஜிட்டல் நிதி சேவைகளை உருவாக்கும் நோக்கில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் கோயம்புத்தூரில் டிஜிட்டல் நிதி மையம் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள திருச்சி மற்றும் அதன் அருகில் அமைந்துள்ள மாவட்ட பகுதிகளில் முக்கிய உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளதால் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் ஆய்வு மேற்கொண்டு திருச்சி மண்டலத்தில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் மின் நுகர்வு அதிகரித்து வருவதால் மின் தொடரமைப்பு மேம்படுத்துவது அவசியமாகியுள்ளது. இதற்காக அரசு தொலைநோக்குடன் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த உள்ளது என்றும், இத்திட்டத்தின் கீழ் 196 புதிய துணை மின் நிலையங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய 15 கிலோமீட்டர் நீளமுடைய புதிய மின்பாதைகள் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். தூத்துக்குடி அனல் மின் நிலைய வளாகத்தில் பொது மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகளுடன் மொத்தமாக 1,600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு நியூ சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். மின் பகிர்மான கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் மின்கடத்திகள், பில்லர் பாக்ஸ், சேதமடைந்த கேபிள்கள் உள்ளிட்ட உபகரணங்களை மாற்றுதல் போன்ற பணிகள் 1,762 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டார். இதையடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், சென்னையில் உலகத்தரம் மிக்க விளையாட்டு கட்டமைப்பை உருவாக்க செம்மஞ்சேரியில் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைக்க கடந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுத்தோம், பரந்தூர் விமான நிலையம் போல இந்த திட்டத்தையும் ரத்து செய்வது தொடர்பாக செய்தி வெளியாகியிருப்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, கடந்த 100 ஆண்டுகளாக தமிழகம் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கவில்லை. தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க செய்யும் வகையில் 10 ஒலிம்பிக் மையங்கள் உருவாக்க உள்ளோம். உலக தரத்திற்கு விளையாட்டுத் துறையை உயர்த்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இந்த விளையாட்டு நகர திட்டத்தை ரத்து செய்யவில்லை, மறுகட்டமைப்பு செய்து வருகிறோம். 46 விளையாட்டுகள் அடங்கிய சர்வதேச அளவிலான இந்த விளையாட்டு நகரத்தை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். 6 மாதத்திற்குள் பணிகளை தொடங்கி 5 ஆண்டுகளுக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க திட்டமிட்டிருக்கிறோம். விரைவில் முதலமைச்சர் நல்ல அறிவிப்பை வெளியிடுவார் என கூறினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நீக்கப்பட்ட தகவல்களை ரீல்ஸாக வெளியிடுவது தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கேள்வி நேரம் இல்லாததால்தான் உறுப்பினர்கள் பதிவு செய்யும் நடைமுறையை கொண்டு வந்தேன். ஆனால் அனைவருமே எழுந்து நின்றால் நான் எப்படி அனுமதிக்க முடியும்? அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டவையெல்லாம் ரீல்ஸாக வருவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள். நான் ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றிருந்தபோது அங்கு வந்த இளைஞர்கள் சட்டமன்ற பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வதால் அதனை பார்த்து எங்களுக்கும் அரசியலுக்கு வரவேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர். அதே நேரம் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதை விட அந்த வார்த்தையை பேசாமல் இருக்க உறுப்பினர்களுக்கு சொல்லித்தரக்கூடாதா என என்னிடம் கேட்கின்றனர். உறுப்பினர்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அளவிற்கான கருத்துக்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் அனைவரிடமும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை நான் எடுக்கிறேன். நான் கூறிய பிறகும் பலமுறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் அதை ஏற்காமல் நிற்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே கட்சி கொறடாக்கள் தான் அவர்களை கட்டுப்படுத்தி அவையை நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்றார். இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்குவது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆஸ்டன் பேசுகையில், பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் வேட்டி 8 முழத்திலிருந்து 4 முழமாக குறைக்கப்பட்டிருப்பது நெசவாளர்களை கடுமையாக பாதித்துள்ளது. இது தொடர்பான அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என அரசின் கவனத்தை ஈர்த்தார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹரியும் இதே கருத்தை வலியுறுத்தி பேசினார். இதற்கு பதிலளித்த கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி, 12 வருடங்களாக ஒரே மாதிரியான வேட்டி சேலையை கொடுத்து

0: வருகிறார்கள். ஆகவே தரமான வேட்டி சேலை வழங்க வேண்டும் என பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வரப்பெற்றது. இதைத் தொடர்ந்து மாவட்ட வாரியாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி நான்கு முழம் வேட்டி, சரிகை புடவை ஆகியவை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம். அதே நேரம் ஏற்கனவே நெசவாளர்கள் தயாரித்து வைத்துள்ள வேட்டி சேலைகளையும் கொள்முதல் செய்வோம் என பதிலளித்தார். இதைத் தொடர்ந்து நேபாள பேரிடரில் சிக்கிய தமிழர்களை மீட்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசினார். கடந்த 27ஆம் தேதி அமைச்சர் அதிகாரிகள் கொண்ட குழு தில்லி சென்றும், 28ஆம் தேதி மத்திய அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் 21 தமிழர்கள் நேபாளத்திலிருந்து தில்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். 305 தமிழர்கள் கைலாச யாத்திரைக்கு சென்றிருந்தனர். இதில் 220 பேர் பாதுகாப்பாக உள்ளனர். 84 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளது. இதுவரை 2161 தொலைபேசி அழைப்புகள் உதவி மையத்திற்கு வரப்பெற்றுள்ளது. தொடர்ந்து நேபாளத்தில் தமிழர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் என விளக்கம் அளித்தார். இதன் பின்னர் தூய்மைப் பணியாளர்களின் 9 அம்ச கோரிக்கை தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரனின் கோரிக்கைக்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தூய்மைப் பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். இதைத் தொடர்ந்து மகளிர் உரிமைத் தொகை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை, வேளாண் உழவர் நலத்துறை ஆகிய மானிய கோரிக்கை மீதான புதிய அறிவிப்புகளை அமைச்சர்கள் திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விக்னேஷ், திரு வினோத் ஆகியோர் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமகிருஷ்ணன், தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கபாண்டி, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகி கத்பட், பாமக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பலர் பேசினர். 110 விதியின் கீழ் முதலமைச்சரின் புதிய அறிவிப்பு, பொங்கல் இலவச வேட்டி சேலை தொடர்பான அறிவிப்பு, விவாதம் தொடர்பான கருத்து மோதல்களுடன் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடந்து முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் ஷியாமலா. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் பி ராம்குமார்.
2: அரியலூர் மாவட்டம் சின்னப்பட்டாக்காடு கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் அண்மையில் நடைபெற்றது. முகாமில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் செயல்படுத்தப்படும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அதனை பயன்படுத்திக் கொள்ளும் முறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழாவில் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி கலந்து கொண்டு 106 பயனாளிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். அப்போது அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தை கணக்கில் கொண்டு கிடைக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் பேசும்போது,
3: எல்லாரும் வந்து குடி தண்ணீர் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஏரியால வர வயல் பாத்தீங்கன்னா போர் சப்ளை இருக்கு போல இருக்கு, அதனால நல்ல செழுமையான ஒரு விவசாயம் பார்க்க முடியுது. மற்ற இடங்கள்ல கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு தண்ணி வசதி இல்ல. அதனால வந்து இந்த மக்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குடிநீர் ஆகட்டும் தண்ணியுமே கூட கொஞ்சம் சிக்கனமா வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து மழை இல்ல, பட் கண்டிப்பா நமக்கு இந்த வருஷத்துக்கான மழை வந்து வந்துருக்கு. ஜூலை மாதம் வரைக்கும் நமக்கு பெய்யக்கூடிய அளவு மழை வந்து நமக்கு இருக்கு. இன்னும் வந்து வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம கிடைக்க இருக்கக்கூடிய அந்த குடிநீருக்கான ஆதாரத்தை பத்திரமா வைக்கணும். ஆனா நம்ம ரோட்ல போகும்போது எல்லாம் பாக்குறோம், மக்கள் வந்து கால்நடைகளை வந்து கை பொச்சு கழுவுறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து தண்ணியை புடிச்சு வச்சு சேமிக்க பழகுங்க.
2: மத்திய அரசின் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் ADIP மற்றும் ராஷ்டிரிய வயோஸ்ரீயா யோஜனா திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் வகையில் செயற்கை மூட்டைகள் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இணைந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பு மதிப்பீட்டு முகாம்கள் நடத்தப்பட்டது. இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 295 நபர்களுக்கு 25.54 லட்சம் மதிப்பில் இடுப்பு பெல்ட், சர்க்கரை நாற்காலிகள், முழங்கால் பட்டைகள், முழங்கை ஊன்றுகோல், செயற்கை கால்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி வழங்கினார். அப்போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் உதவி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பால்வளத்துறையின் சார்பில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு கறவை மாடு வாங்க கடனுதவி மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி கலந்து கொண்டு 22 நபர்களுக்கு ரூபாய் 23 லட்சம் மதிப்பில் கறவை மாட்டு கடனுதவிகளையும், கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள 2977 பால் உற்பத்தியாளர்களுக்கு 47 லட்சம் மதிப்பிலான ஊக்கத்தொகையினை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி வழங்கினார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது,
3: விவசாயிகள் எல்லாம் வந்து ஒரு மாடு இருந்தா போறோம் அப்படின்றாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு வந்து

0: மூணு நாலு மாடு இருந்தா மட்டும்தான் அது வந்து நல்ல வருமானமா இருக்க முடியும். ஏன்னா ஒரு மாடு கண்ணு போட்டுச்சதுன்னா இன்னொரு மாடு சும்மா இருக்க முடியாது இல்ல, அந்த மாடு பால் கறக்கும். சோ மாத்தி மாத்தி இருக்கணும். அதனால வந்து ஒரு மூணு இல்ல நாலு மாடு இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு நல்ல வருமானம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. இன்னொன்னு அதுல இருந்து வரக்கூடிய அந்த சாணம் வந்து நல்ல எருவா நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம நிலத்துக்கு அது ரொம்ப நல்லதா இருக்கும். எல்லாத்தை விட வந்து நீங்க ஆவின் மூலயமா கூட்டுற ஒன்றியத்துல நீங்க வந்து பால் எல்லாம் வந்து செலுத்தணும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த சங்கத்துல உறுப்பினர் ஆயிடுங்க. இதுல கிடைக்கக்கூடிய பழங்கள் உங்களுக்கு வந்து கேன் கிடைக்கும் இல்ல வேற ஏதாவது சப்சிடிஸ் ஏதாவது கிடைக்கலாம். லோன் வந்து 5% கொடுக்கறோம். அத வந்து இப்ப இங்க மூலமா வந்தாதான் அது கிடைக்கும். இல்லன்னா வெளியில வாங்கும்போது கும்போது அந்த மாதிரி வாங்கும். இல்லன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து பணம் இல்லைன்னா ஒரு செவல மாடு பிடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல மாடு வந்து வளர்த்து கால்நடைகளுக்கான ஒரு வளமும் இருக்கணும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. அதே மாதிரி ஆவின் மூலமாவுமே கூட வந்து தீவனம் எல்லாம் பசு தீவனம் எல்லாம் கொடுப்பாங்க, மினரல் மிக்சர்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க கொடுத்து உங்க மாடுடைய உடல் நலத்தை நல்லா பார்த்து நல்லபடியா பால் கறந்து நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கணும். அதன் மூலமா நீங்க எல்லாரும் வந்து வருமானத்தை பெருக்கி நல்லா இருக்கணும் நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன்.
1: அரியலூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பில் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அண்ணாசிலை அருகில் அண்மையில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர்.
2: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் இன்று பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானுடன் பேச்சு நடத்தினார். ஈரானுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்றும் இந்த பேச்சுகளின் போது திரு நரேந்திர மோடி கூறினார். இதன் பின்னர் கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஜைதே ஷாப்ரோவுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வேளாண்மை, கட்டமைப்பு, விளையாட்டு, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த சாதனைக்கு நாட்டு மக்களின் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமி கண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தாருடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுவுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். இளையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்குரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் வாகனத்துறை திறன் மேம்பாட்டு குழுமத்தின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வாகன உற்பத்தி துறையின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 500,000 மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உள்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதல் கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 47,000 மேற்பட்டவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பான முறையீட்டு விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 30 வரை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் நவம்பர் மாதம் 4 வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மீன்வளத்துறையின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று லட்சத்தீவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடல் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் நதிநீர் பங்கீடு தொடர்பாக நீண்ட காலம் நீடித்து வந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தகுதியான குடும்பத்தினருக்கு மட்டுமே கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் இதற்கான திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு கிருஷ்ணசாமி கோவிந்தராஜன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு பணி நியமனங்கள் அனைத்தும் அரசியல் சாசன விதிகளின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிய தகுதியின்றி இடஒதுக்கீட்டையும் பின்பற்றாமல் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுவது அரசியல் சாசன பிரிவுகளுக்கு எதிரானது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உலக முதலீட்டாளர்களின் மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10 தொடங்கி 12 வரை நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாநாடு காந்தி நகரில் நடைபெற உள்ளதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் குஜராத் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாக திரு புபேந்திர பட்டேல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் கூட்டுறவு அமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். மத்தியம் கிராமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அதனை வலுப்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மணிப்பூரில் நாளை தொடங்குவதாக இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகளின் முதல்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகள் நாளை தொடங்குவதாக இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 உயிரிழந்தனர். ராஜஸ்தானிலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களின் வாகனம் உத்தரப்பிரதேசத்தின் காசிகஞ்சில் எதிரே வந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று

0: வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆந்திரா, மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிரியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 86வது நிமிடத்தில் ஷமி சிங்கமயும் கோல் அடித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வாள்வீச்சு பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானி தேவி தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனு பாக்கர் தலைமையிலான இந்த அணியில் இளவேனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நேரம் 7:25. நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த சில நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 14-18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்று நீரப்பதம் 90-100% மாலை நேர காற்று நீரப்பதம் 60-70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-5 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள். தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. போதிய வடிகால் வசதி வழங்குதல். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பரெல்லம் 4 கிராம் கிலோவிற்கு அல்லது ஃபேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர்த்திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பென்டாசிம் 1 கிராம் லிட்டருக்கு அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துருயி மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரானி லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மூலம் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

கால்நடைகளை பராமரிப்பதற்கான ஆலோசனை. மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: கீரை சாகுபடி குறித்த நேர்முகம்,
0: கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில்
1: கீரை சாகுபடி குறித்த
0: ஆலட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி சசிகுமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார்.
2: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்சுங்க.
3: என் பேர் சசிகுமார்.
2: எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிருக்கோம்?
3: சின்னதுலேருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்.
2: சின்னதுலேருந்து
3: தோட்டம்.
2: இப்போ மலை காய்கறிகள் தான்.
3: ஆமாம், எல்லாம் மலை காய்கறிகள்.
2: எல்லாம்
3: மலை காய்கறிகள்.
2: இப்போ வந்து கீரை வகைகள் பற்றி சொல்லுங்க சார். இப்போ கீரை நம்ம மலைப்பிரதேசத்தில் வந்துட்டு என்னென்ன வகையான கீரைகள் எல்லாம் இருக்குதுங்க?
3: இங்கே வந்து பாலாக்கீரை, மலத்தக்காளி, அப்புறம் பருப்பு கீரை, அப்புறம் வெந்தயக்கீரை, அப்புறம் ரெண்டு மூணு ஏற்பட்ட கீரை மூணு நாலஞ்சு வகை இருக்குதுங்க. நம்ம தெரிஞ்சப்போ மெயின் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வெந்தயக்கீரை, பருப்பு கீரை, மணத்தக்காளி.
2: இந்த மாதிரி
3: அந்த மாதிரி நம்ம ஊட்டியிலும் மொழி அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
2: இப்போ இந்த கீரைகளுக்கு வந்துட்டு நம்ம விதைகள் தான் பண்ணணுமா, இல்லை வந்து நாற்று மாதிரி பண்ணணும்? எப்படி இதோட இது?
3: இப்போ பருப்பு கீரை வெந்தயக்கீரையில் விதை தாங்க. விதை விதை தான், மல்லி கொத்தமல்லி எல்லாம் விதை தான்.
2: விதைன்றது
3: நம்ம பருப்பு கீரை, அதை முத்துனதுக்கு அப்புறம் அதுலயே விதை வருங்க. பருப்பு பருப்பு கீரை எல்லாம் வெந்தியெல்லாம் கடையில் விற்கிறதுன்னு வாங்கி வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கோம். அப்புறம் பாலாக்கீரை விதை தாங்க, கடையில் வாங்கிட்டு வந்து போட்டு இது பண்றது.
2: செடி
3: நல்லா வளருங்க, வந்து வேதான காய விட்டு நம்ம எடுத்து செடியான வெட்டி ரொம்ப ஒரு வாரமோ ரெண்டு நாள் காய வச்சு அப்புறம் தூளாக்கி அப்புறம் விதைக்கிறதாங்க. காய வச்சு தூளாக்கிட்டு விதைக்கிறது, தூள் பண்ணி அப்புறம் விதைச்சி போட்டுவிடுவாங்க.
2: இது வந்துட்டு நம்ம பிரதேசத்தில் பரவலாக இருக்கா எப்படி?
3: எல்லாம் இப்போ எல்லாம் ஃபேமிலி எல்லாம் அவங்க சொந்த சொந்தமாக எல்லாம் பண்ணிக்கிறாங்க. விதை அவங்கவுங்களே வீட்டில் விதை போடுறாங்க, அவங்களே எடுத்து வச்சு பண்ணிக்கிறாங்க.
2: இதோட வளர்ச்சி எப்படிங்க சார் இருக்கு?
3: இதோட இப்போ எல்லாம் நேரம் பெருமாள் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க, எல்லாமே போடுறானுங்க. அதுமாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு அவங்க இது முட்டைகளி கம்மியாக இருந்தால் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க.
2: இப்போ வந்துட்டு ஒரு விதையை வந்து நம்ம கடையில் வாங்கி வந்து விதைக்கிறதுக்கும் அதே மாதிரி
3: நம்மளா உற்பத்தி பண்ணி நம்மளா உற்பத்தி பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓட்டினாலும் நல்லா இதாக இருக்கும்.
2: இப்போ வந்து விதைகளை வந்துட்டு நம்ம தரமான விதைகள் தேர்ந்தெடுத்து
3: நம்ம அது நம்மளா பண்ண தரமான விதைகளாக இருக்கும். தைரியமாக போட்டு இது வரும், தைரியமாக இருக்கலாம். நம்மளா விதையில நம்மளா ஒரு இயற்கையான நம்மளா உற்பத்தி பண்ணுற போட்டுற விதையில அது இயற்கையான விதை மாதிரி ஆயிடும். நல்லா தைரியமாக போட்டு நம்மளா பண்ணுறது நல்லா தைரியம் பலனளிக்கும். நடவு போனால் நம்ம பேர்டெல்லாம் சின்ன பட்டை பட்டையை பேர்டாட்டு போட்டு அதில் தூக்கி விட்டு லைட்டை மேலே மண்ணை தூக்கி விட்டாங்கன்னா கொஞ்சம் லைட் ஈர பண்ண விட்டு நல்லா வந்துடும். ஒரு ஒரு வாரம் எட்டு நாள் பத்து நாள்களில் வந்துடும், முளைச்சி வந்துடும். ஒரு வாட்டி ஈர பத்துலாம் பதினஞ்சு நாள் ஆனால் ஆகும். கரெக்டாக ஈர பண்ணி தண்ணி எப்பவும் தண்ணி இரவளவுக்கு பண்ணி விட்டாங்கன்னா இப்போ எட்டு பத்து நாள் முளைச்சி வந்துடும்.
2: இப்போ மண்ணு பதப்படுத்தும் போதுங்க மருந்து ஏதாவது அடிக்க வேண்டியிருக்குங்களா?
3: இதுக்கெல்லாம் கீரை இதுகளும் மருந்து அடிக்கிறது இல்லைங்க. இது வரைக்கும் மருந்து அடிச்சிருந்த கீரைலாம் மருந்து அடிச்சிக்கலாது. இதுக்கப்புறம் பூச்சிகள் இது வரைக்கும் பூச்சி மாதிரி மருந்து அடிச்சு பூச்சி வராமல் மருந்து அடிக்கிறது இருக்காங்க. ரெண்டு வருஷம் மட்டும் அடிச்சுட்டு இது பண்ணுற பூச்சி மருந்து அடிச்சு பூச்சி மருந்து கூட இப்போ யூஸ் பண்ணுறதில்ல கீரைக்கு இல்லை. நம்ம இது வரைக்கும் இது நான் யூஸ் பண்ண கிடையாது, யூஸ் பண்ணுறேன்னா இது இல்லை.
2: இப்போ வந்து இந்த கீரை வந்துட்டு ஊடு பயிராக வந்துட்டு நம்ம பயிரிடுறதுக்கு நல்லதாக இருக்குங்களா, இல்லை வந்துட்டு நம்ம
3: ஊடு பயிராக விட்டு வந்தாலும் ஒரு மற்ற கூட அதை கூட மருந்து அடிக்கும் போது இதெல்லாம் யூஸ் ஆகும். இது மட்டும் தனியாக போட்டால் நம்ம மருந்து செலவு கம்மி, மருந்து இல்லைன்னா மருந்து இல்லை எஃபெக்டான அது மருந்து நல்லா கீரைக்கு கீரையே மருந்து இல்லாமல் இது பண்ணுறது கீரைக்குன்னு அர்த்தம். கீரை வகைகள் மருந்து இல்லாமல் இது இயற்கையான உரம் இயற்கையான உணவுங்கிற கீரை மட்டும்தான். அது கெமிக்கல் மிக்ஸ் பண்ண மாதிரி ஆயிருக்கும். மற்ற ஊடு பேர் என்ன எப்படி கிழங்குல போனால் மருந்து பலப்பட்டு மருந்துலாம் அடிப்பாங்க. மற்ற இதுலாம் இப்போ அவரையில போட்டால் கூட கேப்பில் போட்டால் கூட வரும், நல்ல கிளியர்னா வரும். ஆனால் பூச்சி மருந்து இதெல்லாம் மிக்ஸிங் மருந்துலாம் அடிக்கிறோம், அதுக்கு இது இதாகும் இல்லைங்க.
2: அதனால் ஊடு பயிரே நம்ம இந்த கீரை
3: கீரையில் போக முடியுது. கீரையில் தனியாக போட்டு நமக்கு நல்லா இது இயற்கையான உரம் இயற்கை உணவு மாதிரி நல்லா கிடைக்கும்.
2: அந்த மாதிரி
3: நல்லா கிடைக்கும்.
2: இப்போ வந்து அது
3: பெனிஃபிட் நல்லா இருக்குங்க. ஒரு மாசம் கீரை ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆயிரும், ஒன்றரை மாசம் கேரண்டி.
2: அப்போ இதே மறுநாடு
3: மறுநாள் அதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம அந்த மாதிரி எப்போ போட்டு வேலை பண்ணி பண்ணி அந்த மாதிரி நம்ம இந்த இது நாம் பண்ணது கிடையாது.
2: அந்த மாதிரி இதுக்கு நீர்ப்பாசன முறைகள் பற்றி சொல்லுங்க.
3: நீர்ப்பாசனம் அது நம்ம நம்மளா இப்போ பேடு கட்டி நம்ம நம்மளுக்கு டம்ளர் தூக்கி தான் வச்சு ஊற்றிட்டு இருக்கோம். மோட்டர் இல்லாமல் மோட்டர் வச்சு இது பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அதிகமாக போட முடியாது. நம்ம இல்லாத தண்ணியில் தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாரத்துக்கு ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றிட்டு இருக்கோம். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டாலும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி கட்டினா கூட போதும்.
2: இப்போ வந்து ஒரு கீரை வந்துட்டு அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்போ அது வந்து எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்?
3: அது குறிப்பிட்டு ஒரு மாதம் ஒரு நாள் அஞ்சு இன்ச்சு வளர்ந்த மாதிரி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இது அவ்வளோ அளவு இருக்குங்க. இந்த மாதிரி வளர்ந்துருது ஆயிரும் முத்தனை மாதிரி ஆயிரம் தெரிஞ்சுக்கும். தண்டு இலசிலையும் இருக்கும், ரொம்ப முத்தினாலும் போடணும். கொஞ்சம் இலசில ஒரு மாதம்னா ஒன்றரை மாதத்துக்குள்ளே பிடிங்கெல்லாம் எடுத்து இது பண்ணிக்கலாங்க. இது வந்துடும் அறுதேட்டத்தில் இது பண்ணிக்கலாம்.
2: இப்போ வந்துட்டு நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்க சரிங்களா, இதை வந்து எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
3: இது நம்ம ஒரு சில மார்க்கெட்டில் இத்தாலும் வித்துருவோம். இப்போ நம்ம வேணும் நம்ம மார்க்கெட்டில் நம்ம வீட்டில் அப்படியே கொண்டு வந்து வீட்டில் உழவர் செஞ்சு வச்சு நம்ம இது பண்ணி உழவர் ரேட் போட்டு வித்துடுறோம். முன்னால் அவங்க நமக்கு ரேட்டு இப்போ கொண்டு வந்தால் எவ்வளோ விட்டு மார்க்கெட்டில் போனால் எந்த ரேட்டு ஆஸ்பத்திரியில் போனால் எந்த ரேட்டுக்கு நமக்கே தெரியாது இல்லைங்க. ஆஸ்பத்திரி போகிற ரேட் போட்டு நமக்கு
2: வந்து பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு தரமான கீரையை வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும் சரி அறுவடை பண்ணணும் அப்படின்னா இந்த என்னென்ன யுக்திகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் சார்?
3: தரமான கீரைகள்னா இப்போலேருந்து நாட்டு எருவில் போடுறாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இயற்கையாக அது வர மாதிரி நல்ல வளர்ச்சியும் வரும். மற்ற இதாகும் மற்றெல்லாம் போட்டு மருந்துகளை டானிக் மருந்துகள்னு வரும், அதெல்லாம் அடித்து தான் வரும். ஆனால் அது கொஞ்சம் எஃபெக்ட் நமக்கு இது கெமிக்கல் ஏசினால கொஞ்சம் அது பண்ணுறது யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும். கீரைனாலும் இயற்கையில் வர்றதானே கீரை வகைகள், அதனால் மற்ற மருந்துகளை யூஸ் பண்ணாமல் நம்ம நாட்டு எருவை யூஸ் பண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும்.
2: நல்லா வந்து
3: இதுக்கும் நம்ம இயற்கையான நாட்டு உறவு நம்ம மண்ணில் வரீங்க இல்லையா, புது மண்ணில் போட்டால் நல்லா அதில் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா செழிப்பதற்கும் நல்லா இதாக இருக்கும், வளர்ச்சியாகவும் வரும். மருந்து மருந்துலாம் வர அடிக்கும் தேவையே இருக்காது.
0: இதுவரை கீரை சாகுபடி குறித்து ஆலட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி சசிகுமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம். செங்குத்து தோட்டம் ஒரு கண்ணோட்டம். நாட்டில் நிலவும் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தினால் அறிவியல் பூர்வமாக பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செயற்கை உரங்கள், பூச்சி மற்றும் நோய்க்கான மருந்துகளை வயலில் பயிர்களுக்கு தெளிப்பதால் மனித உடல் நலத்தை பாதிக்கும் வண்ணம் எஞ்சிய நஞ்சு அதிகமாகின்றது. தற்பொழுது இந்த விழிப்புணர்வு நகரப்புற மக்களிடையே ஏற்படுவதால் தாங்களும் கிராமத்தில் உள்ள வீட்டுத் தோட்டம் போல நகரிலும் இருக்கும் மிக குறைந்த அளவு இடத்தையும் உபயோகப்படுத்தி சிறிய தோட்டம் அமைப்பதில் நாட்டம் கொண்டுள்ளனர். நம் அனைவருக்குமே வீட்டுத் தோட்டத்தின் முக்கியத்துவம் தெரிந்ததுதான். இன்றும் வீட்டுக்கு பக்கத்தில் தோட்டம் அமைக்க இடமில்லை என்றால் வீட்டின் மேலிருக்கும் மொட்டை மாடியில் உள்ள வெற்றிடத்தை உபயோகப்படுத்தி மாடித்தோட்டம் அமைத்து பயன்பெறலாம். மொட்டை மாடியிலும் இடமில்லையெனில் தோட்டம் அமைக்க என்ன செய்வது? ஆர்வம் இருந்தால் செங்குத்து தோட்டம் அமைத்து பயனடையலாம். பெங்களூரில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் தரையின் மேலிருக்கும் செங்குத்து இடைவெளியினை உபயோகப்படுத்தி காய்கறிகள், மலர்கள் மற்றும் மூலிகை செடிகளை நடவு செய்து வளர்க்க செங்குத்து அமைப்பு ஒன்றினை வடிவமைத்துள்ளது. ஒரு குடும்பத்திற்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் மற்றும் மூலிகை செடிகளை வளர்க்க இந்த செங்குத்து அமைப்பினை பயன்படுத்தலாம். இத்தோட்டத்தில் மண்ணில்லா முறையில் குறைந்த அளவு உரங்கள், இயற்கை உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகளை உபயோகித்து அங்கக முறையில் செடிகளை வளர்க்க முடியும். ஆனால் நகர்ப்புற வீடுகளில் இடப்பற்றாக்குறை மிகுந்துள்ளதால் பால்கனி போன்ற சிறிய அளவிலான இடத்திலும் செங்குத்து இடைவெளியை உபயோகப்படுத்தி செங்குத்து தோட்டம் அமைக்கப்படுகின்றது. இதனை உபயோகப்படுத்தி மண்ணில்லா முறையில் காய்கறிகள், கீரைகள், மலர்கள் மற்றும் மூலிகை செடிகள் ஆகியவற்றை நமது விருப்பத்திற்கேற்ப இயற்கை முறையிலும் வளர்க்க முடியும். மேலும் இந்த செங்குத்து அமைப்பானது அபார்ட்மெண்ட் வகை வீடுகளில் இருக்கும் பால்கனி போன்ற இடம், குடும்பத்திற்கான தினசரி உபயோகத்திற்கான காய்கறிகளை தொட்டிகள் அல்லது வளர்ப்பு பைகளில் ஓரளவு சூரிய ஒளி மற்றும் காற்றோட்டம் கிடைக்கும் குறைந்த இடத்தில் அதிக அளவில் செடிகளை வளர்க்க பயன்படுகின்றது. இந்த செங்குத்து தோட்ட அமைப்பில் மூணு முக்கிய பகுதிகள் உள்ளன. அடிப்பகுதி, நடுவில் உள்ள முக்கிய சட்டம் மற்றும் தொட்டிகள் வைக்க ஏதுவான அமைப்பாகும். அடிப்பகுதியில் சுமார் 1 சதுர மீட்டர் இடத்தில் அடங்கும் வகையில் வட்ட வடிவிலோ, சதுர வடிவிலோ அல்லது செவ்வக வடிவிலோ அமைத்துக் கொள்ளலாம். நடுப்பகுதியானது நீள் சதுர வடிவிலான குழாய் போன்ற பைப்புகள் அடிப்பகுதியை ஒட்டியும் தொட்டி அல்லது செடி வளர்க்க தேவையான பைகளை தாங்கும் அமைப்பினையும் கொண்டிருக்கும். 4 வெவ்வேறு உயரங்களில் தொட்டி அல்லது பைகளை வைக்க வசதியாக நடுப்பகுதியின் ஓரங்களில் சிறப்பு அமைப்புகள் இருக்கும். அதிக எடையிலான நைலான் காஸ்ட் சக்கரங்கள் அடிப்பகுதியின் கீழே பொருத்தப்பட்டிருப்பதால் செங்குத்து தோட்ட அமைப்பினை இடமாற்றம் செய்வதும் மிக எளிதாகும். செங்குத்து தோட்ட அமைப்பில் 4 வரிசைகளில் செடி பைகளை வைக்கலாம். செடிகளை வளர்க்க தொட்டி அல்லது வளர்ப்பு பைகளின் நீள, அகலம் மற்றும் உயரத்தினை செடிகளின் வளர்ச்சிக்கு தக்கவாறு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மிளகாய், கத்திரி, தக்காளி போன்றவற்றுக்கு 12 முதல் 16 விட்டமும் 10 முதல் 12 உயரமும் கொண்ட சதுர வடிவ பைகளை அல்லது தொட்டிகளை உபயோகப்படுத்தலாம். சிறுகீரை, தண்டுக்கீரை, பாலாக்கீரை, கொத்தமல்லி, புதினா போன்றவற்றுக்கு 16x8x6 நீள அகல உயரம் கொண்ட பைகளையும் வல்லாரை, திப்பிலி, சதாவுரி, அஸ்வகந்தா, கோலியஸ் இன்சுலின் செடி உள்ளிட்ட மூலிகை செடிகளுக்கு 14x8x6 நீள அகல உயரம் கொண்ட பைகளையும் உபயோகப்படுத்தலாம். செங்குத்து தோட்டத்தில் வெவ்வேறு அடுக்குகளில் செடிகளை வளர்க்கும் முறையில் கீழ் மட்டம் அல்லது 4ஆம் அடுக்கு வரிசையில் தக்காளி, கத்திரி, மிளகாய், தவசிக்கீரை, மணத்தக்காளி கீரை, செடி முருங்கை போன்ற சுமார் 2 அடி உயரம் வரை வளரும் காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை வளர்க்கலாம். இதற்கு மேலுள்ள 3ஆம் அடுக்கு வரிசையில் உள்ள தொட்டிகளில் பாலாக், சிறுகீரை, கொத்தமல்லி, புதினா, வல்லாரை உள்ளிட்ட சுமார் 1 அடி உயரம் வரை வளரும் கீரை வகைகளை வளர்க்கலாம். இதற்கு மேலுள்ள 2ஆம் அடுக்கு வரிசையில் திப்பிலி, கோலியஸ், அஸ்வகந்தா, சதவரி, துளசி, பிரம்மி, பிரண்டை உள்ளிட்ட சுமார் 1 அடிக்கும் குறைவாக வளரக்கூடிய மூலிகை செடிகளை வளர்க்கலாம். மேல்மட்ட அடுக்கான முதல் வரிசையில் சாமந்தி, சைனா, ஆஸ்டர் உள்ளிட்ட மலர் வகைகளை வைத்து வளர்த்தல் அழகாகவும் அமைந்துவிடும். நீர்ப்பாசனம் செய்ய 25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் தொட்டி செங்குத்து தட்ட அமைப்பின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து அனைத்து மட்ட தொட்டிகளுக்கும் நீர் செல்லும் வகையில் 2ஆம் நிலை பைப்புகள், சொட்டுவான்கள் மற்றும் மிக சிறிய பைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பூவாளி கொண்டும் பாசனம் செய்து கொள்ளலாம். இந்த அமைப்பின் மொத்த எடை 40 கிலோவாகும். செடிகள் வளர் ஊடகம் போன்றவை சேர்த்து மொத்தம் 150 கிலோ ஆகும். 2 மடங்கு இடத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளை இந்த அமைப்பினை உபயோகப்படுத்தி வளர்க்க முடியும். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார்,
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நிதியறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டிற்கான முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். தில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதல் கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவு பெற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காத்மண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868207259 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868530799 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்படுவதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்றும் தெரிவித்தார். கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றார்.

0: பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் ஆரோன் ஃபங்கை வென்றார். இந்திய விமானப்படையின் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி சண்டிகரில் இன்று தொடங்கியது. இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து உள்பட 6 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உள்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நேரம் 8:05. நேயர்கள் கேட்க இருப்பது நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். 1970 முதல் 1980 வரை உள்ள பாடல்களை கேட்கலாம். நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9090-1018, 9342-9090-1018, 8300-0019-1018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஃபோன் லைன் கிடைக்கலன்னா வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8300-0019-1018. நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் முதல் பாடலை சுகுமார் கர்னூல் ஆந்திர பிரதேசத்திலிருந்து கேட்டிருக்காரு. என்ன திரைப்படத்திலிருந்துன்னா ஏழை ஜாதி திரைப்படத்திலிருந்து அதோ அந்த நதியோரம் பாடலை கேட்டிருக்காரு. அவரோடு சேர்ந்து நாம் இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நினைத்தாலே இனிக்கும். காலத்தால் அழியாத, நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்த பாடல்களை கேட்கும் நேரம் இது. அழகான நினைவுகளை கடந்து வந்த பாதையை நினைவுபடுத்துற திரையிசை கானங்களை இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். அதுவும் நேயர்களாகிய உங்களுடைய விருப்ப பாடலா. உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-909-1018, வெளியூர் நேயர்கள் 9342-909-1018, புதிய நேயர்கள் 8300-1019-1018 என்ற எண்ணிற்கும், வாட்ஸ்அப் வழியா விருப்ப பாடல சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8300-1910-18 அப்படின்ற நம்பருக்கும் நீங்க உங்களுடைய விருப்ப பாடல தெரிவிச்சீங்கன்னா நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: இரவு 8 மணி ஆனால் நினைத்தால் இனிக்கும் இந்த நிகழ்ச்சியில தெவிட்டாத தெய்வீகராக பாடல்களை எங்க விருப்பத்தை உதகை பண்புகளை நினைத்தாருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கிறோம் மேடம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நிகழ்ச்சியும் அருமையா இருக்கு. நாங்களும் நல்லா

0: ஓகே சூப்பர். இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க
1: மேடம்? இன்னைக்கு இந்த உல்லாச பறவைகள் படத்துல வந்து தெய்வீக ராகம் கவிதைகளை காணும் அப்படின்னு விருப்ப பாருங்க.
0: இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப அருமையா பிடிக்கும் மேடம். நம்ம படிக்கிற காலத்துல இந்த காலையில நம்ம ரேடியோ தொலைக்காட்சிகளையும் போடுவாங்க, நான் விரும்பி கேட்டேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த டேப் டேஸ்ட்லயும் பதிவு பண்ணி பல முறை கேட்பேன்.
0: சோ இந்த பாடலை கேட்கும் போது உங்க அந்த பள்ளி பருவ வாழ்க்கைக்கு போயிடுவீங்க.
1: பள்ளி பருவம், ரெண்டாவது அந்த பாடல் வயல் வழிகள்ல வந்து நம்மளும் அந்த பசுமையான நிலை வீட்டுல தானே இருக்கிறோம்.
0: ஒரு ஃபீலிங். ஓகே சூப்பர். அந்த அழகான நினைவுகளை நினைவுபடுத்துற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. உங்களுக்கு

இணைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த விருப்பப்பாடலை தெரிவித்த நேயர் சத்யநாராயணன் கோவிலிருந்து. அவரின் விருப்பப்பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து சின்னமணி கோயிலே பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேயர்கள் இணைந்திருப்பது நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
1: நலமா இருக்கேன், உங்கள் நலம் அறியாமல்.
2: ஊட்டி பண்பலையை கேட்காத நாளேது என்ற வரிகளோடு நலமுடன் இசையோடு இணைந்து இறைவின் மடியில் தாலாட்டு பாடலை கேட்க வந்திருக்கிறேன். ஊட்டி எம்.டி. ரவிச்சந்திரன்.
1: நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
2: நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியான ஒரு பாடல், உன்னை காணாமல் நானேது. கவிதை பாடும் அலைகள் படத்தில் இருந்த அந்த பாடலை அலை அலையாக தவழ விடுங்கள் அன்பு அறிவிப்பாளரே. இரவு இனிதாகட்டும்.
1: இந்த நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியில இந்த பாடலை கேட்க என்ன காரணம்?
2: காரணம் என்னவென்று சொல்வதென்றால், இந்த இரவு நேரத்திலே சில பாடல்கள் எல்லாம் நம்மை உறவோடு பிணைக்க வைக்கிறது, கனவு காண வைக்கிறது. கனவுகள் நனவாகவில்லை என்றாலும் அந்த கனவில் ஒரு பேசும் ஓவியமாக நினைக்க தோன்றுகிறது அன்பு அறிவிப்பாளரே.
1: பாடலை பேசும் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பிடித்த இந்த அருமையான பாடலை கேட்ட ரசிகங்கள் அளித்தமைக்கு நன்றி.
2: மிக்க நன்றி. வணக்கம்.

0: கேட்ட பாடல் கங்கை அமரன் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்தில் இருந்தொழித்தது.
1: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும், காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்.
0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: நீலகிரி மாவட்டம் இறக்கறாங்களா மேடம்?
0: நலமா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கேன். நீச்சல் எல்லாம் அப்படியே காலையில கேட்டே இருக்கீங்க மேடம்.
0: ஓகே, இன்னைக்கு என்ன
2: மேடம்? என் பையன் லோகேஸ்வரன் கவிதை போட்டியில் அந்த இதில் எல்லாம் கலந்து ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு போறாங்க, அதுக்கு வாட்ஸ்அப்பு தெரிவிச்சு இதை பாட்டு போடுறாங்க மேடம்.
0: ஓகே, ஊட்டி எஃப்எம் நேயர்கள் எல்லாருடைய சார்பாகவும் உங்களுடைய பையனுக்கு வாழ்த்துக்கள்.
2: சரிங்க மேடம்.
0: என்ன பாடலோடு வந்திருக்கீங்க
2: மேடம்? எனக்கு வந்து ராமராஜ் பாட்டு மேடம். ராசாத்தி மனசில்ல அந்த மனோ பிசிசில பாடிருப்பாங்க, அந்த பாடல் போடுறது மேடம்.
0: ரொம்ப பிடிக்குமா இந்த பாடல் உங்களுக்கு?
2: இந்த பாடல் ரொம்ப ரசிப்பாங்க. ஆனா நம்ம எல்லா நிகழ்ச்சியும் நான் தொடர்ந்து கேட்டுறேன் மேடம்.
0: இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் வருது கேட்டு ரசியுங்கள். அழைத்தமைக்கு நன்றி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்த நேயர் பாம்பே கேசில் சாந்தகுமார், மார்க்கெட் SRK ராமகிருஷ்ணன், மஸ்னகுடி சபாபதி, TR பஜார் ஸ்ரீனிவாசன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து நான் தேடும் செவந்திப்பூ. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் OTFM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: கேட்ட ரசித்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் தர்மபத்தினி திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், மகா பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜப்பான் இனிய என்னுடைய இனியவன் வந்திருந்தாரு, அவரோட ஊட்டியே பாத்துட்டேன். ஊட்டி எப்பவுமே மறந்துட்டேன்னா பாத்துக்கங்களேன்.
0: என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: பயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன.
0: ஓகே, உங்களுக்கு பிடித்தமான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அனைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: கேட்ட பாடல் கண்ணதாசன் பாடல் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்த நேயர் ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான். இவரின் விருப்ப பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து குறிஞ்சி மலரின். இந்த பாடலை அவரோடு சேர்ந்து நாமும் இணைந்து கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்களுடைய 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நினைத்தாலே நிற்கும் நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நீலவரி மாதா. மாதா ரேவதி.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படிங்க?
0: நலமா இருக்கோம். இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில வேணும்?
1: விஜயகாந்த் பாட்டு போடுங்க.
0: விஜயகாந்த் பாட்டுனா என்ன பாட்டுல இருந்து என்ன பாட்டு?
1: என்ன
0: பாட்டு?
1: ஆடியில சேவ்.
0: பாடுவீங்களா இந்த பாட்டு?
1: இல்ல மேடம், நான் பாட மாட்டேன்.
0: என்ன பண்ணுவீங்க அப்ப பாட்டு பாடும்போது கேக்கும்போது? ஓ, வீட்டுக்காரர் பாடுவாரு, நீங்க கேப்பீங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: பின்னாடி என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு? ஓகே சூப்பர். இதே மகிழ்ச்சியோட பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.

கேட்ட பாடல் என்ன மச்சான் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. ஸோ மனதுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கும் பொழுது அது ரொம்பவே ஒரு ஆறுதலையும் ஒரு உற்சாகத்தையும் தரும். இன்றைய நினைத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எல்லா நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கங்களுடன் வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி என் பிரீத்தி. ஓடிஎஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: hit by equipment shortages. Death toll crosses 900. Over 4,000 remain missing. And Lionel Messi announces retirement from international football. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: மத்திய அரசு மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அப்படி மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் ஜன்தன் யோஜனா திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டு வருது. இதனுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
4: இன்க்ளூசிவ் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய எல்லோரையும் உள்ளடக்கும் ஒரு புரட்சியாக இதை நாம் பார்க்கலாம். ரிச்சர்ட் தாலர் அப்படின்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளியல்வாதி ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு புதிய தத்துவத்தை கொண்டு வருகிறார். இப்போ ஒரு லிஃப்ட் இருக்கு ஒரு பில்டிங்ல, 7 பேர் போகலாம், 6 பேர் உள்ள இருக்காங்க. ஒருத்தர் வர்றாரு, ஒரு முதியவர் வர்றாரு. அவர் உள்ள போன உடனே மற்றவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவரையும் உள்ளடக்கிக்கிறாங்க. அப்ப 7வது நபர் உள்ளபோது முன்னாடி இருக்கக்கூடிய 6 பேரையும் கொஞ்சம் நகர வச்சு இவர் உள்ள வர்றார். இதற்கு நட்ஜிங் அப்படின்னு பேர். அதனுடைய ஒரு அங்கமாக இந்த ஜன்தன் கணக்கை நாம் பார்க்கலாம். எல்லோரையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு வங்கி கணக்குனால ஒரு தனி நபருக்கு என்ன பலன் ஏற்படலாம் அப்படின்ற கேள்வி வரும். அது ஒரு நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு விளக்கறேன் ஒரு 2 நிமிடங்கள். இது நடந்தது ஏறத்தாழ 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் பொதுத்துறை வங்கியில பணியாற்றுவேன் ஒரு 10-15 வருஷம். தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில ஒரு அரசு துறை நிறுவனம், அதே பகுதியில ஒரு பொதுத்துறை வங்கி. இந்த நிறுவனத்துல, அரசு துறை நிறுவனத்துல, ஒரு 1000 பேர் பணியாற்றாங்க. 500 பேர் ஊழியர்கள், நிரந்தர ஊழியர்கள். 500 பேர் ஒப்பந்த ஊழியர்கள். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள ஏதோ ஒரு நாள் அந்த அமைப்பு பொதுத்துறை நிறுவனத்துல அந்த வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போய் காசாளர் மூலமாக எல்லா ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. அப்ப இந்த வங்கியினுடைய மேலாளர் புதியதா ஒருத்தர் பதவி ஏற்ற போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அந்த அரசு அமைப்பை போய் பார்த்து, நீங்க எங்க கிட்ட இருந்து மொத்தமா உங்க கணக்குல இருந்து பணம் எடுத்துட்டு போறீங்க, எல்லாருக்கும் நாங்க கணக்கு ஓபன் பண்ணிடுறோம், அவங்க எங்க கிட்ட வந்து பணத்தை எடுத்துக்கிட்டோம், உங்களுடைய காசாளர் ஒரே நாளைக்கு எல்லாரையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்காது, எங்க அலுவலகத்துல ஊழியர் இருக்காங்க, ஒரு ஊழியருக்கு 4 ஊழியர் சேர்ந்து இந்த காரியத்தை செய்வாங்க, அவங்களும் பணத்தை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்கிறார். அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அந்த மேனேஜர் என்ன பண்ணாரு, ஊழியர்கள்லாம் வரபோது அவங்கள்ட்ட பேசி, ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி, ஒரு தொடர் வைப்பு நிதி ஒன்று ஆரம்பிங்களேன், அவங்களோட சம்பளம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தொடர் வைப்பு நிதி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட், 10 ரூபா 20 ரூபா, நான் சொல்றது 45 வருஷம் முன்னாடி, கொஞ்சம் நல்ல சம்பளம் வாங்குறவங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா, ஒரு 50 ரூபா போட்டவரை எடுத்துக்கலாம், ஒரு வருடத்துக்கு RD, அப்போ 600 ரூபா சேருது, ஒரு 10-15 ரூபாயோ ஏதோ அதுக்கு வட்டி வரும். அந்த வட்டியோட அந்த பணத்தை எடுத்த போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வருகிறது,
5: ஒரு மகிழ்ச்சியும் கூட.
4: ஆமா, எதனோட அது சேருதுன்னா, அந்த மேலாளர் என்ன பண்ணாருனா, அந்த பள்ளிக்கு கட்டணம் கட்டணும்ல, அதோட சேர்ற மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டார். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அட இத்தனை நாள் நம்ம ஒரு டெம்பரரியா ஒரு கடன் வாங்கினோம், யார்கிட்டயோ பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டில் அப்பா கிட்டக்க மாமனார்கிட்டக்கன்னு வாங்கினோம், இது பாரு நம்மளுடைய குழந்தைக்கு கை மேல பணம் கிடைச்சிடுது, ஆனா மாசம் நம்ம குறைச்ச தொகை தான் போட்டோம் அப்படின்ட்டு அவங்க அலுவலகத்துக்கு வந்து, 50 ரூபாய்க்கு பதில 100 ரூபாய் RD ஓபன் பண்ணுங்க, எங்களுக்கு 2 குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது ஒரு தனி நபர் ஒரு சிந்தனை செய்து ஊழியர்கள் 1000 பேர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இடம். இதுவே இந்தியா முழுவதும் பரவி இருக்கணும் அப்படின்னா இந்த திட்டம் ஜன்தன் கணக்கு இந்தியா முழுவதிலும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ என்று ஒரு பறவை பார்வையில் சொல்ற பொழுது எல்லோருக்கும் பயன்பட்டது. அடுத்ததாக தனிநபரை எடுத்துக்கொண்டு வருவோம். நான் கிராமப்புறத்தில் வேலை பண்ணுவேன் பேங்க்ல. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 3 பிரச்சனைகள் உண்டு.

0: நம்ம மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த திட்டத்தை நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பரவலான திட்டமான மூன்று காரணங்களுக்காக அவர்கள் கணக்கு தொடங்க மாட்டார்கள். முதல் காரணம், பெரும்பாலானவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து போட முடியாது. அத லெப்ட் தம் இம்ப்ரெஷன் சொல்லுவோம், இடதுகை பெருவிரல் ரேகை. இப்ப அது எதுவுமே கிடையாது.
1: டெக்னாலஜி வளர்ந்ததுனால நிறைய அட்வான்டேஜ் இல்லையா?
0: ஆதார் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பரை போட்டா இவருக்கு ஏற்கனவே கடன் இருக்கிறது, இவருக்கு ஏற்கனவே ஜந்தன் கணக்கு இருக்கிறது, அவர் தனியா ஒரு கணக்கு வச்சுக்கலாம், இவர் இந்த கடன் வாங்கி இருக்கிறார் என்கிற விவரம் வந்துட்டதுனால ஒரு வங்கியில ஸ்கிரீன்லயே முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பவருடைய சகல விஷயங்களும் விவரங்களும் வந்து விடுவதால் அவர்கள் கடன் தருவதற்கு இப்பொழுது சுலபமாகி விட்டது. யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க போய் கடன் கொடுக்கலாம். பெனிட்ரேஷன் சொல்லக்கூடிய எல்லா இடத்திலையும் கால் பதிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. வங்கிக்கு இதனால் மிகப்பெரிய அனுகூலம். நான் இந்த நம்பருக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அடுத்த வங்கி கிட்ட சொன்னா போறோம், அவங்களுடைய ஸ்கிரீன்ல போய் பார்த்தாங்கன்னாலும் நடுவுல இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் மூலமா கடன் வாங்கி இருக்கிறதான். அதனால் ஒருவருக்கு கடன் நிச்சயமாக கிடைக்கும். அவர் அதை திரும்ப செலுத்தி இருந்தால் அடுத்த கடன் உண்மையாக கிடைக்கும். இது கிராமப்புறத்தில் வந்திருக்கிறது. ஒரு கூடுதலான ஒன்றை சொல்லணும்னா, இப்ப நம்ம QR கோடுல பே பண்றோம். ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற சந்தையில QR கோடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கையேந்தி பவன் நம்ம ஹாசியமா சொல்றோமே, அவங்க QR கோடு வச்சிருக்காங்க.
1: காய்கறி வியாபாரி,
0: காய்கறி எல்லா இடத்துலயும் நீக்கமரம் நிறைந்து விட்டது. இப்ப அந்த இடத்துல பணம் வந்த உடனே வங்கி மேலாளருக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் கிடைக்குதுன்னா, இவங்க ஒரு காய்கறி கடை நடத்துறாங்க, தினமும் 50 ரூபாய் 100 ரூபான்னு நம்மளுடைய கணக்குக்கு பணம் வருது, அவங்க எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து கட்டி இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுக்கலாம். ஜந்தன் கணக்கும் ஆதாரும் இணைந்த பிறகு இந்திய நாட்டினுடைய கிராமப்புறம் மாறி இருக்கிறது,
1: முன்னேற்றம் அடைந்திருக்கிறது,
0: பெரிய அளவுல முன்னேற்றம் அடைந்தது. நம்ம நாட்டினுடைய ஜனத்தொகை 140 கோடிக்கு மேல போய் 147 கோடியை ரீச் பண்ணிருக்கு. ரொம்ப அப்படியே புள்ளி விவரமா இருந்தா போர் அடிக்கும். அதனால ஒரு 140 கோடி, அதுல 59 கோடியிலிருந்து 60 கோடி பேருக்கு கடந்த வார கணக்குப்படி ஜன்தன் கணக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல 45 கோடி பேர் பெண்களா இருக்காங்க. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், அது அவங்களுக்கு தான் எம்பவர் பண்ணணும். தமிழ்ல கல்வியை சொல்லுகின்ற பொழுது ஒரு அழகா சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு கல்வியை கொடுத்தால் அது அவனுடைய வருமானம் ஈட்டும் சக்தியை கொடுக்கிறது, ஆனால் ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு நாம் பாடம் சொல்லி கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கு பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கு. சோசியல் பெனிஃபிட்ங்கிறது அங்க அதிகமா இருக்கு. அது இந்த இடத்திலும் கிடைக்கிறது. 45 கோடி மக்கள், பெண் மக்கள், ஒரு 35 கோடி மக்கள், மொத்தத்துல அந்த 60 கோடி கணக்கு வச்சிருக்கிறவங்கள 35 கோடி வந்து கிராமப்புறத்துல இருக்காங்க, 45 கோடி மக்கள் பெண்களா இருக்காங்க. பொருளாதாரத்தில் நட்ஜிங்ன்ற கான்செப்டை முதல்ல பார்த்தோமே, அது இந்த இடத்தில் வருகிறது.
1: நிச்சயமா சார்,
0: இதனால் ஒரு மாபெரும் புரட்சி நடந்திருக்கிறது. ஒரு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு வங்கிக்குள்ள தைரியமாக போக, அரசு ஏதாவது தொகை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த நாளே அந்த இடத்துக்கு போயிடும்.
1: அதாவது அரசனுடைய மானியமும் கூட கரெக்டா அந்த அக்கவுண்ட்ல பயனாளிக்கு சரியா
0: நேரடியா போய் சேர்ந்துடும். அதனால இடைத்தரகர்களுடைய பிரச்சனை என்பது முற்றிலுமாக நீங்கிவிட்டது. அப்ப ஜந்தன் எப்படிப்பட்ட ஒரு மந்திர கோல்ன்றத நம்ம பார்க்கணும். அதனால் பயன்பட்டவர்கள், சிறு சேமிப்பு கொண்டு வந்தவர்கள் எல்லாம் அதிகம். பாதுகாப்பான பணம் ஒரு வங்கி எல்லா இடத்துலயும் இருக்கு. கார்டு, ரூபே கார்டு கொடுத்துருக்காங்க தேவைப்படுபவர்களுக்கு. அவங்க 24 மணி நேரமும் பணம் எடுக்கலாம். அதனால் இது ஒரு மாபெரும் புரட்சி. நட்ஜிங்கிறது கூட ரொம்ப சின்ன கான்செப்டா நான் சொல்லுவேன். ரெவல்யூஷனரி இன்க்ளூஷன், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் என்பதை இது கொண்டு வந்திருக்கு.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லோரையும் உள்ளடக்கிய, குறிப்பா வந்து பெண்களுக்கான வளர்ச்சியை கொடுத்த ஒரு திட்டமா இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, சேமிப்பு அப்படின்றது ஒரு குடும்பத்திற்கும் அவசியம், ஒரு நாட்டிற்கும் அவசியம். அந்த பழக்கம் குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கும் போதுதான் நாட்டுக்கு வந்து பலன் தரக்கூடியது. இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் நிறைய பேர்கிட்ட, குறிப்பா பெண்கள் கிட்ட சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாமா சார்?
0: சேமிப்புங்கிறது குடும்பத்தில் இருக்க வேண்டும். குடும்பம் சேமித்தால் நாடு செழிக்கும். இது என்ன ஒரு சாதாரண ஒரு ஓசை நயமிக்க கோஷமா அப்படின்னா இல்லை. சேமிப்பு இல்லாத நாடுகளில் ஒரு மேலை நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். சேமிப்பு தனிநபரிடம் இருக்கின்ற ஒரு பழக்கத்தினால் அரசாங்கத்தின் கையிலே எல்லா கட்டுப்பாடுகளும் வங்கியின் மீது இருந்த காரணத்தினால் 2008 சப்பு பிரைம்னு சொல்லக்கூடியது வந்தபொழுதும் கொரோனா போன்ற விஷயங்கள் வந்தபொழுதும் நம்மால் தாக்குப்பிடிந்த முடிந்ததற்கு மிகப்பெரிய காரணமே சேமிப்பு பழக்கம்தான். எந்த சமூகம் சேமிக்கிறதோ அந்த சமூகம் முன்னேறும். சேமிக்கிற பழக்கத்தை செலவு வந்து ரொம்ப ஈஸியா நம்ம கொண்டுடலாம். சேமிக்கிற பழக்கம் வருவதற்கு அது சிறு வயதிலிருந்து பழக வேண்டும். யாரெல்லாம் சேமிக்கிறாங்களோ, நல்லா சேமிக்கிறாங்கன்னு பாக்குறீங்கன்னா, அவங்கள அனலைஸ் பண்ணீங்கன்னாக்க, கேள்விகள் கேட்டா, சிறு வயதிலிருந்து அவங்களுக்கு இந்த பழக்கம் வந்திருக்கும். எறும்பு இருக்க அது இந்த நெல்லை தன்னுடைய புத்துல சேமிக்கும். சேமிக்கிற பொழுது நெல்லின் இரண்டு முனைகளையும் கடித்து விட்டு சேமிக்கும். நெல்லோட ரெண்டு முனையும் கடிச்சிட்டா தண்ணியோ ஈரப்பதமோ உள்ள போனாலும் முளைக்காது. அதால மழை காலத்திலும் சாப்பிட முடியும். ஒரு 5 எறும்பால் இப்படி சேமிக்க முடியுதுன்னா நாம புத்திசாலித்தனமா எவ்வளவு சேமிக்கணும். ஆனால் இது சிறு வயதில் உண்டாக வேண்டிய பழக்கம். இந்தியாவில் ஜன்தன் கணக்கு நாளாக நாளாக, நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, தொடர் வைப்புன்னு. அதுல வங்கிக்கு என்ன அட்வான்டேஜ்? ஏன் வங்கி 1000 100 ரூபாய் சேர்க்கறாங்க இந்த மாதம், அடுத்த மாதம் 100 ரூபாய் போடுறாங்க. அப்ப வங்கிக்கு
1: பணம் வருது,
0: கூட வருது. 12th மாசம் பெரிய தொகை இருக்கு. பெரிய தொகை இப்ப எடுத்துட்டு போறவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, இதுல ஒரு பகுதியை எஃப்டியா போட்டுட்டு ஒரு பகுதியை உங்க செலவுக்கு வச்சுக்கங்கன்றாங்க. அப்ப வங்கிக்கு அதனால் பலன். இவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. முன்னாடி 50 ரூபாய் சேமிச்சவங்க இப்ப 100 ரூபாய் சேமிக்கிறேன்னு வராங்க. வங்கி கணக்கு மாதிரி ஒரு மாபெரும் செல்வத்திற்கான, சுபீட்சத்திற்கான, ஒளிமயமான எதிர்காலத்திற்கான திறவுகோள் வேறு எதுவுமே கிடையாது. அதை நான் வங்கியில பணியாற்றியவன்ற முறையில சொல்றேன். வங்கியை நான் எப்படி பார்த்திருக்கேன், இப்ப அது எப்படி மாறி இருக்கிறதுன்றத பாக்குற போது ஆச்சரியமாக இருக்கிறது.
1: தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ந்து வரும்போது வங்கியோட சேவையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா வந்து மக்களை சென்றடையக்கூடிய ஒரு வகையில இருக்கு. நீங்க வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தோட இணைந்த ஒரு பழக்கம் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது. இந்த சேமிப்பு பழக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நன்மைகளும் வந்து இந்த ஜன்தன் கணக்குனால வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். எப்படி தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்கு இந்த வங்கி கணக்கு அப்படின்றது உதவிகரமா இருந்தது சார்?
0: தனிநபர் ஒருவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கடன் வாங்க நினைத்தால் அவங்களுக்கு மறைமுகமாக ஒரு சேமிப்பு இருக்குது. இப்போ நான் தனியார்கிட்ட போய் கடன் வாங்கினேன்னா நான் 100 ரூபாய் வட்டி கொடுக்குறேன்னா, ஒரு வங்கியில் நான் அதை வாங்குற போது அது 50 ரூபாயோ 40 ரூபாயோ இருக்கும். அப்போ அங்கேயே எனக்கு 60 ரூபாய் சேமிப்பு ஆகி போயிடுது. இப்போ இவ எனக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு விற்பனை ஆறுது, நீங்கள் எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னா அவரை பற்றி ஒரு மேனேஜர் இப்படி ஜட்ஜ் பண்ணுவார். அவர் தினமும் போய் தன்னுடைய வாரத்திற்கு ஒரு முறை போய் தன்னுடைய பணத்தை கட்டி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அது அனுகூலமாக இருந்திருக்கும். இப்போ அது தானாக நடக்குது. கியூஆர் கோடை போட்ட உடனே பேங்க்குக்கு போயிடுது. அப்போ பேங்க்கு மேனேஜர் எடுத்து பார்க்குற பொழுது ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கேஷ் இல்லாமல் வாங்கியிருக்க வந்துருக்கிறதே இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே இது வழியாக நீங்கள் போட சொல்லிடுங்க, நீங்கள் மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம், உங்களுக்கு கடன் தரோம். அதனால தொழில் முனைவோர் வருவாங்க.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. ஸ்ரீ கிருஷ்ணலீலை இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

வியாசாச்சாரியாள் ஒரு சமயம் மகாபாரதம் 17 புராணங்கள் எல்லாவற்றையும் பண்ணின பிறகு அதற்கு பிறகும் மனக்லேசம் அடைந்து இருந்தாராம். அப்பொழுது நாரதர் வந்து சொன்னார், மகாபாரதம் முழுவதும் தேடினால் கூட நவநீத சௌரிய லீலை, கோபி பிரேமை, ராசலீலை இதெல்லாம் இல்லையே. வியாச பகவானே, நீங்க இன்னொரு ஒரு புராணம் பண்ணுங்கோ, பகவத்குண பிரதானமான புராணமா ஒன்று பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னவுடன் பாகவத புராணம் பாகவத புராணம்னு பண்ணாராம். அதுலதான் 18,000 ஸ்லோகத்துல முழுக்க முழுக்க பகவத்குணமே, அவதாரங்கள் ஸ்ரீஅஸ்பதியான பகவானுடைய வெவ்வேறு அவதாரங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பாகவதம் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள், ஜல ஜந்துவான அவதாரங்கள், நரசிங்காவதாரம், வாமனாவதாரம், எல்லா அவதாரங்களை பற்றியும், ராமாவதாரம் கூட, கிருஷ்ணாவதாரத்தை விஸ்தாரமா சொல்றார் பாகவத புராணத்துலதான். இந்த கீர்த்தனம் ஸ்ருங்கார கிருஷ்ணுடிதிகோ ஜூடரே மஞ்சி பங்காரு பாவட கட்டி அங்கஜுனி கண்ணட்டி, இது நாராயண தீர்த்தனுடைய தெலுங்கு கீர்த்தனம். பாகவதத்தை பின்பற்றியேதான் பல மகான்கள் கீர்த்தனங்கள் எழுதியிருக்கா, தசமஸ்கந்த கீர்த்தனைகள். நாராயண தீர்த்தர் பிரசித்தமா கிருஷ்ணலீலா தரங்கிணி கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படின்னு தசமஸ்கந்த கீர்த்தனங்கள் தான். கிருஷ்ணலீலை கண்ணன் பிறந்ததும், ஆவணி மாசம் பிறந்தாச்சு அப்படின்னாலே கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு தானே சொல்லிட்டு இருப்போம். அந்த ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு கிருஷ்ணலீலை அப்படின்னு சொல்லணும்னாலே நாராயண தீர்த்தர் அநேக கீர்த்தனங்கள் சம்ஸ்கிருதத்துல கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு கொடுத்துருக்கார். தரங்கிணி தரங்கிணின்னா சமுத்திரம்னு அர்த்தம். தரங்கங்கள் அலைகள், தரங்கங்கள் அடங்கிய தரங்கிணி கிருஷ்ணலீலைகளே அனந்தம். ஒன்று ஒன்றும் ஒரு அலை மறியாம், அந்த அலைகள் அடங்கிய கிருஷ்ணலீலா தரங்கிணி. கிருஷ்ணலீலா தரங்கிணியில ஒரு யக்ஷகானம் அந்த வடிவத்தில் கொடுத்துருக்கார். ஸ்லோகங்கள் உண்டு ஒரு ஒரு கட்டத்திலையும், கிருஷ்ணலீலையில ஸ்லோகங்கள் இருக்கும், ஸ்லோகத்தை பின்பற்றியே கீர்த்தனம் இருக்கும். ஆங்காங்கு தொகுத்து கொடுக்கறதுக்காக கத்தியங்கள் இருக்கும் ப்ரோஸ் வடிவத்தில். ஒரு யக்ஷகானம்னா பாத்திர பிரவேசம், அடிக்கடி அடிக்கடி வசுதேவர் வரார், தேவகி வரா அப்படிங்கும் போது தரு, தருங்கிற வடிவம் அதை கொடுத்துருக்கார். இது எல்லாத்துலேயும் வராத இந்த தெலுங்கு கீர்த்தனம் கண்ணனை பத்தி. கண்ணன் கண்ணன்னா கண்ணனுடைய சௌலபியம் தானே, சௌசீல்யம். கண்ணனை பார்த்து நிறைய பேர் அநேக பாவங்கள் காண்பிக்கிறா, வாத்சல்யம், மாதுரியம், சக்யம், நவவித பக்தி காண்பிக்கிறான்.

அநேக விதமா கண்ணனை வர்ணிக்கிறார். கண்ணன் நம்ம கிட்ட காண்பிக்கிற தயைய வர்ணிக்கிறார் நாராயண தீர்த்தர் இந்த கீர்த்தனத்துல. ஒரு சமயம் மதுரா ராஜ வீதியில தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணத்துக்கு பிறகு வசுதேவனுடைய கிரகப்பிரவேச சமயத்துல ஒரு அசரீர வாக்கு கேட்கறதான்.

முட்டாளே ஹே முட்டாளேன்னு ஒரு குரல் கேக்குறதான் கரெக்டா. கம்சன் தான் திரும்பி பாக்குறானா, யார் நம்மள கூப்பிடுறான்னு பார்த்தா அது சொல்றதாம். யார நீ சாரத்தியம் பண்ணிட்டு கொண்டு போறியோ அவளனுடைய அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்பஹா ஹந்தா அப்படின்னு சொன்ன உடனே அபுதான் உன்னைய திரும்பி பார்த்தான் இல்லையா, அவனோட புத்தி இப்ப தெரிஞ்சிட போறது பாருங்கோ. இப்பதான் நவவதுவா இருக்கா, கல்யாணம் ஆயிருக்கு, கூந்தலை பற்றினான், வாழ உருகிட்டான். இப்பவே தேவகியை வெட்டுறேன்னு, கல்யாணம் இன்னைக்குதான் ஆயிருக்கு, வசுதேவருக்கானா தேவகியை காப்பாத்துறதுக்காக சொன்னான்.

ನರಶ್ರೇಷ್ಠನೇ ಕೂಪಡ್ರಾರ. ಹೇ ಸತ್ಯಸಂಧ ಕುಲ ಜಲಧಿ ಭವರತ್ನ, சத்திய சந்தர்களுக்கெல்லாம் ஒரு சமுத்திரம் அந்த மாதிரி உன்னோட வம்சத்திலேருந்து வர ரத்னமானி அப்படிங்கிறார் கம்சன. ஹே சௌமிய குணை.

அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை தந்துடுறேன் அப்படின்னு ஒன்னே விட்டுட்டான். அப்போ ஸ்ருத்வா கம்சா காராகிரகம் பிராவேசயத்து, கிரகப்பிரவேசம்னு ஆரம்பிச்சது தேவகிக்கும் வசுதேவருக்கும் காராகிரக பிரவேசனம்னு ஆயிடுத்து. பூமி தேவி பூமியினுடைய பாரம் தாழ

என்னால இந்த பூபாரம் தாங்க முடியல. அசுரர்கள் அசுரப்பிராயமா ஆயிடுத்து பூமி, என்னை காப்பாத்துன்னு உடனே மகாவிஷ்ணு சொல்றாராம், அவதாரம் பண்ணி எல்லா தேவர்களையும் நான் சம்ரக்ஷிப்பேன் அப்படின்னு. அந்த காராகிரகத்துல ஆறு குழந்தைகள கம்சன் தேவகி வசுதேவாள் முன்னாடியே வதம் பண்ணதுக்கு அப்புறம் பலராமர் அங்க கோகுலத்துல வளர்றார். தரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நாராயண தீர்த்தரனுடைய கிருஷ்ணலீலா தரங்கிணியில கிருஷ்ண அவதார கட்டத்துல இருக்கிற

பொதுவா குழந்தை பிறந்தா எல்லாருக்கும் அஜானம் தான் பிறக்கும். ஆனா தேவகி ஸ்தோத்திரம் பண்றாளா ஞானம் பிறந்துட்டான். அதனால அத்புத பாலகன். அம்மா அப்பா கவலைப்பட போறாளேன்னு அங்கேருந்தே வைகுண்டத்திலேருந்தே ஒரு காத்தாடி எடுத்துன்னு வந்துட்டானாம், ஒரு ஊதல் எடுத்துன்னு வந்திருக்கானாம், ஒரு கிளுகிழப்பை எடுத்துன்னு வந்திருக்கானாம். நாலு கையோட சதுர்புஜ குருவாயூரப்பனா காட்சி கொடுக்கறான். அந்த ஒளி பிழம்புல பாக்குறா, கையில ஒரு சங்க சக்கர கதா பத்ம எல்லாத்தோட தரிசனம் கொடுக்கறான் கண்ணன். தர்ஹி மாம் கோகுலம் நய அதே பாகவதத்தை அனுசரிச்சு நாராயண தீர்த்தர் பாடுறார் சாவேரி கீர்த்தன.

என்னை ஈஸ்வரனாய் அறிந்து கொள் அப்படின்னு சொல்றான் பிறந்த குழந்தை. தேவகி வசுதேவரும் பார்த்துண்டே இருக்கா, சொல்றான், சொல்லி கொடுக்கறான், மதுராபுரம் சமானய மாமக யோகம் யோகமாயா மிக நிதாபய. அங்க யோகமாயா பிறந்திருக்கா யசோதம்மாக்கு. அந்த யோக மாயையை மதுராபுரம் சமானய. அப்புறம் அத கோகுலே நயமாயாம், என்ன கோகுலத்துல கொண்டு விடுப்பா அப்படிங்கிறான். அனவத்திய நந்தாலயம், நந்தன் நந்தன் இருக்கார் அங்க. அங்க யசோதம்மாக்கு பிறந்திருக்கக்கூடிய யோக மாயாவான வைஷ்ணவிய இங்க கொண்டு வந்துட்டு என்ன அங்க கொண்டு விடுப்பான்னு சொல்லி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளராங்கிறபடியா வசுதேவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாம். கை விலங்கு கால் விலங்கு போட்டிருக்கே, எப்படி போறது காராகிரகத்திலேருந்து எப்படி போறதுன்னு நினைச்சா. குழந்தைய தூக்கறதுக்கு கையை எடுக்கிறார், கை விலங்கு விடுறது, குழந்தைய தூக்கிக்கிறார். காலை நடக்கிறதுக்கு தூக்கி வைக்கிறார், கால் விலங்கு டனார்னு விடுறது. அது காராகிரகம் சிறை இல்லையா, அங்க நிறைய ஆட்கள் இருப்பாளே அப்படின்னு பார்த்தா எல்லாரும் நல்லா நல்லுறக்கம், எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. இடி மின்னலோட அந்த ஜன்மாஷ்டமி அன்னைக்கு கண்ணன் பிறந்தது. ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதியில கண்ணன் கிளம்புறான். யமுன வழி விடுறது, ஆதிசேஷன் சகஸ்ர பணாபணங்கள் போடக்கூடிய ஆதிசேஷன் குடப்பிடிக்கிறார். இயற்கையே விருத்தமா இருக்கான். எதெல்லாம் ஓடணுமோ அதெல்லாம் நிக்கிறது, எதெல்லாம் நிக்கணுமோ அதெல்லாம் ஓடுறது. வந்து விட்டார் கண்ணனை, இங்க கோஷ்டத்துல கொண்டு விட்டார். கண்ணனை விடுறதுக்கு மனசு வருமா? கண்ணனை விட்டாரே, ஆனா கண்ணனை மனசுல எடுத்துட்டாராம். வசுதேவர் திரும்பினார். திரும்பின உடனே அந்த எடுத்துன்னு வந்திருக்காரே அந்த நிஜமான காளி, காளின்னு சொல்லுவோமே மகா காளி, அந்த குழந்தை வந்து வீல்னு கத்தித்தான் கம்சன் அப்படியே பீதி பிடுங்கிட்டு வரான். எட்டாவது குழந்தை, எட்டாவது குழந்தைன்னு எடுத்து சாட காலை பிடிக்கிறான் அந்த குழந்தை வந்து. உன்னை விடுறேன், காலை பிடிச்சியேன்னு விடுறேன் கம்சா, உன்னை கொல்ற போற ஒரு குழந்தை இங்க பிறந்து இன்னொரு இடத்துல வளர்றான்னு சொல்லி மறைஞ்சது. நாராயண தீர்த்தர் தரங்கிணி பாடிண்டே வரார். கோகுலத்துல கண்ணன் பிறந்த அன்னைக்கே தொட்டிலாம் பெரியாழ்வார், எப்படி ஊத்துக்காடு வெங்கட சுபையர் அநேக கிருஷ்ண கீர்த்தனங்கள் கிருஷ்ணலீலைக்கு பாடுறாரோ, பெரியாழ்வார் திருமொழியில அநேக பாசுரங்கள் பாடுறார். தொட்டில் இன்னைக்கு பிறந்த அன்னைக்கே

ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீபதிம் மிக நந்தகோபகிருஹே பரம் ஆகதம் ஆகலையே. ஸ்ரீபதியே பிறந்திருக்கான் இல்லையா, அதனால ஜனாக சம்பிராப்த சர்வ சம்பதா எல்லா சம்பத்துக்களையும் அடைந்தவர்களாக இருக்கார்களாம். கம்சன் பார்த்தான் அந்த குழந்தை சொல்லித்தே ஊரிடத்தில் வளர்கிறான்னு ஒரு ஒரு அசுரனா அன்புறாராம். கம்சனுடைய மந்திரிகள் எல்லாருமே அசுரர்கள் தான், ஆனா பூதனைய அன்புறானா. ஆனா பாருங்கோ, பூதனை கண்ணனுக்கு விஷம் கொடுக்கதான் வந்தா, பால் கொடுக்கற வேஷத்துல வேற வந்தா. அப்பேற்பட்ட பூதனைக்கும் கூட கண்ணன் மோட்சத்தை கொடுக்கிறான். கோகுலத்துல இருக்கிறவா எல்லாரும் பயந்து போயிடுறா. ஸ்வஸ்தேனங்கள்லாம் பண்றாளாம், கண்ணனுக்கு ரக்ஷையெல்லாம் கட்டுறா.

மதுசூதனன் உன்னை காப்பாற்றட்டும், உனக்கு மங்களங்கள்லாம் செய்யட்டும். கண்ணன் தானே மதுசூதனன் நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த பிரேமை ஒரு வந்து அது ஒரு திரைய ஏற்படுத்திடுமா? மதுசூதன சதா மங்களானிதனோது மதுசூதனன். அப்புறம் கங்காதரன், கங்காதரனான சிவன் உன்னை காப்பாற்றட்டும், சாபி கங்கா, கங்கையும் உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு குழந்தைகளுக்கெல்லாம் சுத்தி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யறாளாம், ரக்ஷ கற்றாளாம் கோபிகைகள்லாம்.

திருணாவிரத மோக்ஷம், சகடாசுர மோக்ஷம், எல்லாமே மோக்ஷம் மோக்ஷம் தான். ஒரு ஒரு அசுரனா கண்ணன் கொன்றுண்டே வரான். யசோதம்மா வாத்சல்யத்துக்கு கண்ணன் தான் தன்னுடைய குழந்தை. என்ன பண்றா? பாடுறா நிறைய கீர்த்தனங்கள்ல, அநேக வாகியக்காரர்கள்லாம் பாடுறார்கள். கண்ணனை தூங்க வைக்கிறா, பால் கொடுக்கறா, கண்ணனை குளிப்பாட்டுறா, அலங்காரம் பண்றா, மயில இறகு சொருகிறா. உலகத்திலேயே ஒரு அம்மா அப்படின்னா அது யசோதை தானா? உலகத்திலேயே ஒரு குழந்தைன்னா அது கண்ணன் தானா? கூப்பிடுறா, கண்ணா குளிக்கிறதுக்கு வா கண்ணா, வா கண்ணான்னு.

மஞ்சனமாடனிவாராயன ஊத்துக்காடனுடைய ராசகானம் கூட இருக்கு. அவ்வளவு சந்தோஷம் கண்ணனுடைய இருக்கிற எல்லா கோபிகைகளும் கூடதான். கண்ணனும் பலராமருமா ஒன்னா தளர்நட நடக்க ஆரம்பிக்கிறாளாம். தவழ்ந்து தவழ்ந்து அப்புறம் தளர்நட நடந்து இப்போ என்னன்னு பார்த்தா நவநீத சௌரிய லீலையா. ஒரு ஒரு வீட்டுக்கு போய் ஒளித்து வைக்கக்கூடிய வெண்ணைய எடுத்து எடுத்து களவாடுறாளாம். இத ராசகானத்துல ஊத்துக்காடு வெங்கட சுபையர் ஒரு கீர்த்தனத்துல பாடுறார். கிருஷ்ண கர்ணாமிரத்துல லீலாசுகர் எதை சொல்றாரோ அதையே

யாரது கையும் களவுமா ஒரு நாள் மாட்டின்டானா? ஒரு கோபிகைகள் எடுத்தனர். பலானுஜா பலராமன் தம்பி அப்படிங்கிறான். கிமிஹதே, எதுக்கு வந்த இங்க இப்படி கேப்பேளோ? மன் மந்திரா சங்கையா, என் வீடுன்னு நினைச்சேன் வந்தேன். வந்தவாள போய் ஏன் வந்தேன்னு கேப்பேளோ? யுக்தம், சரி வந்தையோ இல்லையோ? தன் அவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் நியசே, எதற்கு நவநீத பாத்திரத்துல கைய விட்டேன்னு கேக்குறா. மாதா, எல்லா கோபிகைகளையுமே கண்ணன் அம்மாவா தான் பாக்குறான். அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். கஞ்சனவத்சகம் ரிகயுதும், கண்ணுக்குட்டிய தேடின்னு வந்தேன். யசோதம்மா அம்சாளா? என்ன அம்சா? வெள்ள கண்ணுக்குட்டி காணும், கண்ணா போய் தேடின் வா தேடின் வான்னு அமிச்சா. இங்க வந்து பார்த்தேன் எமீடுன்னு நினைச்சேன். மேல தலைய தூக்கி பார்த்தா அங்க வெள்ளையா ஏதோ தெரிஞ்சுதா? சரி, என்னோட வெள்ள கண்ணுக்குட்டி தான் அங்க உரியில மேயறதோ நினைச்சுட்டு போய் கைய விட்டேங்கிறானா. இதெல்லாம் வந்து யசோதம்மா கிட்ட சொல்லி அளவளாவிப்பாளாம் வா எல்லாருமே. இதோட கீர்த்தனம் ராசகானம்.

தான் கோபிமார்களுடன். ஒரு சமயம் காலமே எழுந்தவுடன் பொத்து பொத்து பொத்து நடந்து வந்து அம்மா மடியில படுத்துண்டானாம் கண்ணன். யசோதா அப்பதான் காலமே தயிர் கடையறாளாம் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு. பால் குடும்மாங்கிறான், பால் ஊற்றுறாளாம். ஆனா அடுப்புல பால் பொங்கறது அந்த பாலும் கண்ணனுக்கு தான், அது வீணாக போயிடுறதே அப்படின்னு கண்ணனை கீழே இறக்கி விட்டு பாலை இறக்கிறதுக்காக யசோத போறா. கண்ணனுக்கு ஒரே கோபம், நானே மடியில படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த பால் எதுக்கு அம்மாக்குன்னு ரொம்ப குறும்பு. தயிர் பானைய போட்டு உடைச்சான், மத்த முறிச்சான், கை கயிற்றெல்லாம் அப்படியே கடிச்சு கடிச்சு கடிச்சு போட்டான், வெண்ணெய் கலையத்தை மட்டும் கலப்பின்ட்டான். கிரகத்தினுடைய பின்புறமா போறானாம், போய் அங்க குரங்கெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் வெண்ணெய் கொடுக்கறானாம். வந்து பார்த்தா யசோதம்மா ஏற்கனவே வேலை ஜாஸ்தி, ரொம்ப துருதுருத்தையா ஆயிடுத்து, இதை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. தோ வா கண்ணா, தோ வா கண்ணா, இங்கே வா, இங்கே வா அப்படின்னு பிடிக்க பார்க்கறாளாம். பிடிக்க முடியலையாம் அவன் ஓட்டத்துக்கு. அம்மா வேர்க்க விறுவிறுக்க இருக்கிறத பார்த்துட்டு பாவமா இருந்ததான் கண்ணனுக்கு. சரி நின்னுட்டான், பிடிச்சிட்டா இந்த வந்தியா, பிடிச்சேன் பத்தியா, பிடிச்சேன் பத்தியா, வா இன்னைக்கு உன்னை கட்டி போடுறேன் பார் அப்படின்னு ஒரு உரலோட நிக்க வைத்தாளாம். கயத்தை வச்சு கட்ட பாக்குறாளாம் பாக்குறாளாம், ஆத்துல இருக்கிற கயத்தை எல்லாத்தையும் பிணைஞ்சு கட்ட பார்த்தா கூட ரெண்டு அங்கலும் குறையறது. சரி இன்னும் கொஞ்சம் கயத்தை கொண்டு வா, இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு சமயமும் ரெண்டு அங்கலும் குறையறது. ஆனா கண்ணனை கட்ட முடியல. என்னடா இது அப்படின்னு கயத்தெல்லாம் வச்சுட்டு யசோதைக்கு என்ன பண்ணணும்னு புரியலையா. கண்ணன் எடுத்து கொடுக்குறான், ரெண்டு கயத்தும் கட்டுமா அப்படின்னு கண்ணன் கொடுத்தவுடன் கட்டிட்டாளாம். இது என்ன சொல்றதுன்னா, ரெண்டு அங்குலம் குறையறதுக்கு தத்துவார்த்தம், பக்தி இல்லாத ஞானத்துக்கும் கண்ணன் கிடைக்க மாட்டான், பக்தி இல்லாத கர்மாக்கும் கண்ணன் கிடைக்க மாட்டான். நான் கட்டுறேன் பார் அப்படின்னு நினைக்கும் போது கட்ட முடியலையா யசோதையால, என்னால முடியல அப்படின்னு அந்த நிமிஷமே உடனே கட்ட முடிஞ்சுதான். கண்ணனை நன்னா கட்டி போட்டுட்டா. அந்த வடு பயத்துல வந்துதான் தாமோதரன் தாமோதரன் கண்ணனுக்கு ஒரு திருநாமம் வேற வந்துதான். கண்ணன் பார்த்தான் இத வந்து, இதேதான் பாகவதத்துல சொல்றார் சுக்க பிரம்ம

இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. ஞானிகளுக்கு கூட கிடைக்க மாட்டானாம் கண்ணன். யதா பக்தி மதாம் இஹ, அதேதான் ஆழ்வார் சொல்றார்.

மடமடவெனும் மொழி செவி புக வந்தால் மருத மரம் இரண்டை காணவே காணோம். தடபுட தடபுடன் அந்த உரலை இழுத்துண்டு போய் கவையா முளைச்சிருக்கிற ரெண்டு அர்ஜுன மரங்கள், மருத மரங்கள், குபேரனுடைய குழந்தைகள் நலகூபரன் மணிகிரீவன் நாரதர்கிட்ட அபச்சாரம் பட்டு அங்க அவர் சாபத்தினால, சாபத்தை பாருங்கோ அனுகிரகம், நந்தன் வீட்டு வாசல்ல மரமா முளைன்னு சொன்னாராம். எங்கேயோ போய் முளைச்சிருக்கலாம் இல்லையா. அந்த உரலை அதுக்கு நடுவுல விட்டு இழுத்து மரம் முறிய ரெண்டு பேர் சாபமோச்சன விமோச்சனமாகி தாமோதரனா காட்சி கொடுக்கிறான் ரெண்டு பேருக்கும் கண்ணன். கிருஷ்ண லீலைகளை அனுபவிக்கிறதுக்கு கேட்கிறார் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், இன்னும் என்ன வேணும் சொல்லடி, அளவளாவி பேசி ஆக்கை மறந்திட அரிதான சத்சங்கம் உண்டு உண்டுங்கிறார் பரஸ்கீர்த்தனத்துல. ஒரு சத்சங்கம் இருந்தால் போருமா, எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து மாத்தி மாத்தி என்னத்தை பேச போறா, கண்ணனுடைய லீலைய தானே பேச போறா, அதே பாட்டு தான் சேர்ந்தா முதல்ல அதே பாட்டு.

మీరా అనేక హిందీ భజన్గళ్ల కృష్ణలీలయ పాడరా? భారతదేశం ఆంగాంగ్ అత్తన మహాన్గల్ కృష్ణలీలయే పాడినవరా? కృష్ణలీల తరంగిణీల నారాయణ తీర్థర్ கிருஷ்ணலீலை ருக்மிணி கல்யாண பரியந்தம் பாடியிருக்கார். கண்ணனுடைய மாடு மேய்த்தல், புல்லாங்குழல், வேணுகீதம், அநேக கீர்த்தனங்கள், ராசலீலைய மூணு தரங்கத்துல பாடிண்டே வரார். ஆறாவது, ஏழாவது, எட்டாவது தரங்கம் முழுக்கமே ராசலீலைதான். கிருஷ்ணலீலையே பார்த்தா பிருந்தாவன லீலை முழுவதும் பக்தி பிரதானமான லீலையாம். துவாரகா லீலை அப்படி பார்த்தா கண்ணன் வந்து ருக்மிணி முதலிய அஷ்டமகிஷி கல்யாணமாகி 16108 தேவியுடன் கர்மயோகத்தை காண்பிக்கிறானான். கர்மயோகியான கண்ணனை காண்பிக்கிறதாம். ஹஸ்தினாபுரம் மகாபாரத லீலை யுத்தத்தை நடத்தி கண்ணனே ஞான யோகத்தை காண்பிக்கிறானாம். இந்த மாதிரி பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் எல்லாத்துக்கும் புகலிடம் இருப்பிடம் எல்லாம் கண்ணனே. மேல பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன என்ன சொல்றான், அவன் அவாவா கர்மாவா பண்ணிண்டே இருக்கணும், பாடுறவா பாடிண்டே இருக்கணும், நாமாவளி பாடிண்டே இருக்கணும், வேற என்ன கலியுகம்?

கிருஷ்ணன் இல்லா தரங்கணி ஆரம்பத்திலேயே நாராயண தீர்த்தர் சொல்றார், ராமகிருஷ்ண கோவிந்தேதி நாம சம்பிரயோகே காம மிக ஸ்நாதவியம் சர்வோத்தம பிரயாகே. அங்க நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை தான் சொல்றார். கலிக்கு ஏத்த தர்மம்பா, நாம சங்கீர்த்தனம் பண்ணு. ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொன்னாலே உன்னுடைய நாவிலே அதுலேயே ஒரு பிரயாக வந்துடுறதே. ராமா அப்படின்னாக்க அது ஒரு கங்கா, கிருஷ்ண நாமம் யமுன, கோவிந்த நாமம் ஒரு சரஸ்வதி, அங்கேயே ஒரு பிரயாக ஆடுறது அப்படிங்கிறார். நாம சங்கீர்த்தனத்தோட பெருமையை சொல்லி கிருஷ்ணலீலா தரங்கிணி கடைசியில முடிக்கிறார். இது வந்து காமதா காமினாம் ஏஷா முமுக்ஷூணாம் ச மோக்ஷதா. யாருக்கெல்லாம் வந்து தர்மார்த்த காம மோக்ஷங்கள் எல்லாம் யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும்னு.

ஸ்ரீ கிருஷ்ணலீலை இசைப்பெருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியிருந்தவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:30 ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஒலிக்கிறது மனதில் உறுதி வேண்டும் படத்திலிருந்து கே ஜே எஸ் தாஸ் சித்ரா குரல்களில்.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இருக்கிறது. வேதம் புதிது படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில்

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.5°C, குறைந்தளவு வெப்பநிலை 25.4°C, பதிவான ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.3°C, பதிவான ஈரப்பதம் 69%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38°C ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்பது காலை, இதில் 4 அறிவோம். புள்ளி விவரம் உண்மையை வெளிப்படுத்தும் கருவி. எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:35 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதினால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலம் நிகழ்ச்சியில் வாகன ஓட்டிகளின் கவனத்திற்கு பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:35 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:00 to 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசையில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். காலை 11:30 புதுதில்லி விஞ்ஞான் பவனில் ராணுவ வீரர்கள் தேர்வு வாரியம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பதவி வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி உயிர்கொடை கருத்துக்கோவை இடம்பெறும். 2:15 திரைக்காலம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சியில் புராணங்களிலும் உபநிஷதங்களிலும் கீதா பிரகாரக் பிரியா ஸ்ரீராம் அவர்களின் உரை கேட்கலாம். 2:55 வானிலை. 5:30 திரைக்காணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 to 6:55 திரைசை. 6:40 மனதில் நின்றவை. நாளை இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெறும். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. 7:35 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களின் நேர்முகம் ஆகியன இடம்பெறும். நாளை இரவு 8:05 to 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போவில் நாளை காலை 6:02 பக்தி நேரம். 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ் அவர் ரெயின்போ. 9:02 ரெயின்போ ராப். 10:02 கெட் செட் கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 3:02 ஹலோ டாக்டரில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டி குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்து குழந்தைநல மருத்துவர் டாக்டர் யமுனா ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 5:02 ரெயின்போ மேடை. 6:02 வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக். 10:00 ரெயின்போ ரீவைண்ட். நேர்கள் இதுவரை கேட்டது நமது நிலையத்தின் பல்வேறு அலைவரிசைகளில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by R.S. Raghu. Prime Minister Narendra